வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் 300.3 மீட்டர் 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் எமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948, ஸ்ராவண மாதம் 26ஆம் நாள், பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 32ஆம் நாள், 2026ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை, நேரம் 5:57 மணி.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 6 மணி. குறளும் விளக்கமும். அரசுப்பாலின் இல்லறவியல் பிரிவில் நடுவு நிலைமை அதிகாரத்தின் முதற்குறள் டாக்டர் மு. வரதராசனார் அவர்கள் தெளிவுரையுடன். தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப்பெறேன். இதற்கான விளக்கம், அந்தந்த பகுதி தோறும் முறையோடு பொருந்தி ஒழுகப்பெற்றால் நடுவு நிலைமை என்று கூறப்படும் அறம் நன்மையாகும்.

0: பொருளும் மீண்டும் தகுதி என ஒன்று நன்றே பகுதியார் பார்ப்பட்டு ஒழுகப்பெறேன். அந்தந்த பகுதிதோறும் முறையோடு பொருந்தி ஒழுகப்பெற்றால் நடுவு நிலைமை என்று கூறப்படும் அறம் நன்மையாகும். குறளும் பொருளும் கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சி குறிப்புகள். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் மா சர்க்குணம் அவர்கள், திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக. 6:15 பக்தி பாமாலை. 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். இன்று காலை 7:00 யோகமும் மனித மாண்பும், தொடர்ந்து மதுர கீதம். 7:25 சேவை செய்திகள். தொடர்ந்து தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியுள்ள இன்று ஒரு தகவல். 7:30 நினைத்தாலே இனிக்கும். 8:00 இந்த நேரம் இனிய நேரம். 8:30 மனம் விரும்புதே. 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் எஸ் ஆதித்ய நாராயண் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்கலாம். எஸ்பி அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், என் ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். காலை 10:00 போவோமா ஊர்கோலம். 10:30 கவிதையும் கானமும். நேர்களை, இன்று காலை 10:59 நமது குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்ளும் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக 11வது பட்டமளிப்பு விழாவின் நேரலை இடம்பெற கேட்கலாம். பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டாக்டர் எஸ் சுசித்ரா அவர்களின் பாட்டு இடம்பெறும். பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், எஸ் விக்னேஷ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். பகல் 12:50 மெல்லிசை பாடல்கள். 1:10 என்னுயிர் தோழி. மங்கள குருக்ரமா பஜன் மண்டல உறுப்பினர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 1:10 என்னுயிர் தோழி. 1:55 பாடல் ஒன்று. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் பிரதான் மந்திரி மத்தியம் விகாஸ் யோஜனா திட்டம் பற்றிய தகவல்களுடன் திரைப்பட பாடல்கள். பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் கோயம்புத்தூர் எலும்பியல் நிபுணர் டாக்டர் ஹரிகிருஷ்ண ரகுராஜ் ராமசாமி அவர்கள். நேர்களை, எமது மாலை ஒலிபரப்பில் 5:30 திரையிசை, 6:10 பாமாலை பக்தி பாடல்கள், 6:40 முல்லைவனம், 7:00 சட்டப்பேரவையில் இன்று, 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம். தடிமரங்கள் குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 8:00 மனோரஞ்சிதம். 8:30 நமது இந்திய குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு இடம்பெற கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 திரைகானம். 10:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் பாலக்காடு கே என் ராம நாராயணசாமி அவர்களின் பாட்டு இடம்பெறும். நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Ashish P. Abraham. Self-enumeration for Census 2027 will begin today in Ladakh and identified snowbound areas of Jammu and Kashmir and continue till August 31. Director, Census Operations for Jammu and Kashmir and Ladakh, Amit Sharma, said the exercise will allow residents to digitally provide their details ahead of the door-to-door population enumeration scheduled from September 1 to 30. He said the population enumeration

0: பாகுபாடு என்பர். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்பவை அவ்நிலத்தோடு இயைந்து வாழ்ந்த மக்கள் இயற்கைக்கு எந்தவித கேடும் விளைவிக்காமல் அவ்வச்சூழலை விழிப்புடன் பாதுகாத்தனர். பழங்காலத்தில் தாவரங்களை மனிதர்கள் தமது உறவினர் போல் கருதினர். விலங்குகளில் தம் வளர்ப்பில் உள்ளவற்றை பெயரிட்டு அழைக்கும் இயல்பும் இருந்தது. செடிகளை நட்டு வளர்ப்பதை குடும்ப உறுப்பினர் போல் கருதியுள்ளனர். விளையாடு ஆயமுடு வெண்மணல் அழுத்தி என தொடங்கும் நற்றிணை பாடலில் சிறு பெண் ஒருத்தியிடம் அவள் தாய், உன்னை விட சிறந்தது உனக்கு பின் வளர்ந்த உன் தங்கை என ஒரு செடியை சுட்டியதை நும்மினும் சிறந்தென்று நுவ்வையாகும் என அன்னை கூறினள் புன்னையது சிறப்பே எனும் அடிகள் புலப்படுத்தும். தங்கள் வீட்டு செடியையும் மரத்தையும் வெறும் தாவரமாக பார்க்காமல் அவற்றை தம் சொந்த உடன்பிறப்பு போல் எண்ணி நெய்யும் பாலும் ஊட்டி போற்றி வளர்த்து அற்றை தமிழரின் இந்த இயற்கை பொருளிடம் கொண்டிருந்த அன்பு உயர்வானது. ஆடு மாடுகளை வளர்ப்போர் அவற்றுக்கு மனிதர்கள் போல் பெயரிட்டு அன்புடன் பழகுவதை இன்றளவும் காண முடிகிறது. ஒவ்வொரு நிலத்திற்கும் உரிய மரங்களையும் உயிரினங்களையும் அவ்வப்பகுதிகளில் வாழ்ந்தோர் பேணி வளர்த்துள்ளனர். விலங்குகள் தாவரங்களைப் போல் சங்க தமிழர்கள் சிறந்து விளங்கினர். ஊருணி நீர் நிறைந்தற்று எனும் திருக்குறள் தொடர் ஊருக்கு அல்லது ஊரில் உள்ளோர் பயன் கொள்வதற்கு என்று ஊர் நடுவிலோ அல்லது அண்மையிலோ குளம் போன்ற நீர்நிலையை அமைத்து பாதுகாத்துள்ளனர். ஊருணி என்பது அதனையே சுட்டும். பழந்தமிழரின் நீர் மேலாண்மைக்கு அது எடுத்துக்காட்டாக இன்றளவும் விளங்குகிறது. கரிகாலன் கட்டிய கல்லணை ஈண்டு நாம் நினைவு கூறியது, நீரின்று அமையாத உலகெனின் என்பதன் அடிப்படையாக நீர் உயர்வாக பாதுகாக்கப்பட்டது. அக்காலத்தில் மனிதர்களின் வாழ்விடங்களும் விலங்குகளின் வாழ்விடங்களும் தனித்தனியே அமைந்திருந்தன. அக்கால புலவர்கள் வெவ்வேறு இடங்களில் வாழும் பறவைகளையும் அவை தேவையின் பொருட்டு ஓரிடம் விட்டு தொலைவிடம் நோக்கி இடம்பெயர்வதையும் உற்று நோக்கியுள்ளனர். புலம்பெயர் பறவைகளில் செங்கால் நாரையை அடையாளம் கண்டுள்ளனர் அக்கால புலவர்கள். குளம் தொட்டு வளம் பெருக்குதல் என்னும் நீதி நூல் அடியின் மூலம் அக்கால தமிழர்கள் நீர்நிலைகள் உருவாக்குவதையும் பாதுகாப்பதையும் மிக உயர்ந்த சமூக அறமாக கருதியுள்ளனர் என அறிகிறோம். புலால் உண்ணாமை மற்றும் உயிர்கொலை செய்யாமையை நீதி நூலார் வலியுறுத்துவதன் வழி தன்னுயிர் போல் மண்ணுயிர் காக்கும் அவர்தம் உணர்வு வெளிப்பாட்டை வெளிப்படுத்துகிறது. இன்று புலால் உண்ணும் பழக்கம் மக்களிடம் பெருகுவது பல்லுயிர் பெருக்கத்துக்கு மாறான ஒன்றாகவே அமைந்துவிடக்கூடும். எந்த நோக்கிலாக இருந்தாலும் இயற்கையை சிதைப்பது மனிதகுலம் தம்மைத்தாமே அழிவுக்கு உள்ளாக்கிக் கொள்வதாகவே பொருள்படும். எனவே சூழலியல் காக்க இயன்றவரை இயற்கையோடு இயைந்து வாழ நாமும் முற்படுவோம்.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் சூழலியல் பாதுகாப்பு கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மா. சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேரம் 6:15. காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் தான் கொண்ட லட்சியத்தை மட்டும் மாற்றக்கூடாது என்ற பகவத்கீதையின் பொன்மொழியுடன் இந்நாளை நாம் பொன்னாளாக்குவோம். ஒலிக்கவிருக்கும் நிகழ்ச்சி பக்தி மாலை. நிகழ்ச்சியின் முதற்பாடல் TM சௌந்தரராஜன் பாடியிருப்பது.

தன்னம்பிக்கை என்னும் ஒளியோடு இருப்பவர்கள் வாழ்க்கை பாதையில் வெற்றி நடை போடுவார்கள் என்ற ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் இந்த சிந்தனையுடன் பக்தி மாலை நிகழ்ச்சியின் நிறைவு பெறுகிறது. நேரம் 6:34:20.

0: நேரம் 6:35.
1: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம்.
0: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்து வரும் நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33°C குறைந்தபட்ச வெப்பநிலை 23°C ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 75-80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 65-70% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 8-10 km வரை வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மிதமான

மிதமான மழை பெய்யக்கூடும். காற்றின் வேகமானது ஒரு சில சமயங்களில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை மேற்கொள்ளலாம். மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ள வேண்டும். எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி நடவு செய்து 45 நாட்களான கார்பருவ நெல்லுக்கு 2வது மேலுரமாக யூரியா 25 கிலோ மற்றும் பொட்டாஷ் 10 கிலோ இட வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்ட மக்காச்சோளத்தினை இரவையில் விதைக்க உகந்த காலமாகும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் சால் முறை விதைப்பினை மேற்கொள்ள வேண்டும். மழையில்

0: வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்ட மக்காச்சோளத்தினை இரவையில் விதைக்க உகந்த காலமாகும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் சால்முறை விதைப்பினை மேற்கொள்ள வேண்டும். மழை இல்லாத சமயங்களில் நிலக்கடலைக்கு களை எடுக்க வேண்டும். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக காணப்படுவதால் நிலக்கடலையில் டிக்கா இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. விவசாயிகள் வயலை நன்கு கண்காணித்து தாக்குதல் காணப்பட்டால் ஒரு ஹெக்டேருக்கு கார்பன்டெசிம் 500 கிராம் அல்லது மாங்கோசெஃப் 1000 கிராம் என்ற அளவில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தவும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகை உரித்து விட்டம் கட்ட வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்சலாம். வரும் 5 நாட்களில் தூறல் மழை எதிர்பார்க்கப்படுவதால் பின்பட்ட கரும்பிற்கு 2வது தவணையாக 1 ஏக்கருக்கு 85 கிலோ யூரியா மற்றும் 25 கிலோ பொட்டாஷ் உரமிட்டு மண் அணைக்க வேண்டும். நிலவும் வானிலை காரணமாக தக்காளி நாற்றாங்காலில் நாற்றழுகல் நோய் அதிக அளவில் காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த கார்பன் ஆக்சிக்ளோரைடு என்ற மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 கிராம் வீதம் கலந்து 1 சதுர மீட்டருக்கு 4 லிட்டர் என்ற அளவில் ஊற்ற வேண்டும். நிலவும் வானிலையை பயன்படுத்தி இரவை பருத்தி நடவு செய்வதற்கு நிலம் தயார் செய்ய வேண்டும். பருத்தி விதைப்பினை August 15 முதல் 20ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி கொடிப்பூசணி காய்கறிகளின் விதைப்பை தொடரலாம். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதாலும் அதிகமான மழை எதிர்பார்க்கப்படுவதனாலும் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டுக் கொடுக்க வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். போதிய வடிகால் வசதி மேற்கொள்ள வேண்டும். மஞ்சள் பயிரிட்டு 60 நாட்கள் ஆகியிருக்கும் பட்சத்தில் 2வது மேலோரமாக 50 கிலோ யூரியா மற்றும் 30 கிலோ மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் கலந்து இடவும். காற்றின் வேகம் மற்றும் ஈரப்பதம் அதிகமாக எதிர்பார்க்கப்படுவதால் மஞ்சளில் இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. இதை கட்டுப்படுத்த 1 ஹெக்டேருக்கு 500 கிராம் கார்பன்டெசிம் அல்லது 1000 கிராம் மாங்கோசெஃப் அல்லது 1250 கிராம் காப்பர் ஆக்சிக்ளோரைடு மருந்தினை 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும்.
1: இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது.
0: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, கோழிகளுக்கான புரதம் நிறைந்த தீவனம் குறித்து தெரிந்து கொள்வோம். கரையான்களின் தீமைகள் குறித்து அறிந்த பலருக்கு கரையான் தீவனமாக பயன்படும் என்றால் ஆச்சரியமாகத்தானே இருக்கும். நாட்டுக்கோழிகளுக்கு கரையான் சிறந்த உணவாக பயன்படுகிறது. கரையான் உற்பத்தி செய்து கோழி குஞ்சுகளுக்கு தீனியாக கொடுத்தால் கரையானை சாப்பிட்ட குஞ்சுகள் மற்ற குஞ்சுகளை விட நல்ல முறையில் வளர்ச்சியடையும். கரையான் ஒரு கூட்டு வாழ்க்கை வாழும் உயிரி. இது அதன் உமிழ்நீர் மூலம் பெரிய புற்றுகளை கட்டுகின்றது. கரையான்களில் ராணி, அரசன், வேலையாட்கள் மற்றும் காவலாளி என்ற பிரிவுகள் உள்ளன. ராணி மற்றும் அரசன் வகை கரையான்கள் மட்டுமே இனப்பெருக்கத்தில் ஈடுபடுகின்றன. ஒரு புற்றில் ஒரே ஒரு ராணி மட்டுமே இருக்கும். அது ஒரு நாளைக்கு 70 முதல் 80,000 முட்டைகளிடும் தன்மை வாய்ந்தது. ராணி கரையான் அதிகபட்சம் 10 ஆண்டுகள் வரை வாழ்வதாக ஆய்வுகள் கூறுகின்றன. கரையான்களின் வாழ்க்கை நிலைகளில் முட்டை பருவம், இளம் நிலை, முதிர்ச்சி அடைந்தவை ஆகியன அடங்கும். பொதுவாக கரையான்கள் 2 முதல் 3 ஆண்டுகள் வரை உயிர் வாழ்கின்றன. கரையான் கோழி குஞ்சுகளுக்கு சிறந்த புரத தீவனமாகும். கரையான்களின் உலர் நிலையில் சுமார் 50 விழுக்காடு புரதமும், 5 விழுக்காடு கொழுப்பும் மற்றும் உடல் வளர்ச்சி பொருட்களும் உள்ளன. எனவே கரையான்களை நாட்டுக்கோழிகளின் ஊட்டச்சத்து மருந்து எனலாம். ஒரு பழைய பானை, கிழிந்த கோணிசாக்கு, காய்ந்த சாணம், கந்தல் துணி, இற்றுப்போன கட்டை, மட்டை, காய்ந்த இலை, ஓலை போன்ற நார்பொருட்களை பயன்படுத்தி கரையான்களை உற்பத்தி செய்யலாம். அதிகாலை நேரத்தில் கோழிகளை மேய்ச்சலுக்கு அனுப்பும் முன் பானையில் சேகரிக்கப்பட்டுள்ள கரையான்களை கோழிகளுக்கு உணவாக அளிக்கலாம். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, சூரியகாந்தி ரகங்கள் மற்றும் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி தெரிந்து கொள்வோமா? சூரியகாந்தி இந்தியாவின் ஒரு முக்கிய எண்ணெய் வித்துப்பயிராகும். இது முக்கியமாக கர்நாடகா, மகாராஷ்டிரா மற்றும் தெலுங்கானாவில் பயிரிடப்படுகிறது. 2024-25ஆம் ஆண்டின் நிலவரப்படி தோராயமாக 30 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ளது. ஆண்டு முழுவதும் சாகுபடி செய்வதற்கு ஏற்ற இப்பயிர்கள் 6 முதல் 8 மணி நேர சூரிய ஒளியுடன் கூடிய சூழ்நிலையில் நல்ல வடிகால் வசதியுள்ள மண்ணில் செழித்து வளரும். ஆடி மற்றும் கார்த்திகை மார்கழி பட்டங்கள் இதன் முக்கிய விதைப்பு பட்டங்களாகும். நமது நாட்டின் எண்ணெய் வித்து பயிர்களின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான தொலைநோக்கு திட்டங்களில் சூரியகாந்தி ஒரு முக்கியமான பயிராக உள்ளது. மேலும் சூரியகாந்தி எண்ணெயில் உள்ள நிறைவுறாத கொழுப்பு அமிலங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் உகந்தது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையத்தின் கீழ் செயல்படும்

0: எண்ணெய் வித்து துறையில் சூரியகாந்தி பயிருக்கான ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. பல ஆராய்ச்சிகளின் முடிவாக உயர் விளைச்சல் மற்றும் அதிக எண்ணெய் சத்து உடைய வீரிய ஒட்டரகங்கள், உளவியல் தொழில்நுட்பங்கள் மற்றும் பயிர் பாதுகாப்பு முறைகள் கண்டறியப்பட்டுள்ளன. சூரியகாந்தியில் வீரிய ஒட்டரகங்களான கோஹெச்3 மற்றும் கோஹெச்4 90-95 நாட்களில் பயன்தரக்கூடியவை. இவை தமிழ்நாடு முழுவதும், குறிப்பாக சூரியகாந்தி அதிகம் பயிரிடப்படும் மாவட்டங்களான கரூர், திருச்சி, திண்டுக்கல், தூத்துக்குடி, விருதுநகர், பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் சாகுபடி செய்ய ஏற்ற வீரிய ஒட்டரகங்களாகும். மேலும் இவை ஆடிப்பட்டம், கார்த்திகை மற்றும் மார்கழி பட்டங்களுக்கு ஏற்றதாகவும், ஹெக்டேருக்கு சுமார் 2.5 டன் விளைச்சல் தரவுள்ளதாகவும் உள்ளன. இந்த ரகங்கள் உயர் விளைச்சலுடன் அதிக எண்ணெய் சத்தும் கொண்டு காணப்படுகின்றன. இந்த ரகங்கள் அதிக பருமாடர்த்தி கொண்டிருப்பதால் இவற்றிற்கு சந்தையில் அதிக விலை நிர்ணயம் செய்யப்படுவதால் விவசாயிகள் அதிக லாபம் பெறுகின்றனர். மேலும் இந்த வீரிய ஒட்டுரகங்கள் கருகல் நச்சுயிரி நோய், இலைப்புள்ளி நோய், சாம்பல் நோய், சாறு உறிஞ்சும் பூச்சிகள் மற்றும் இலை உண்ணும் புழுக்களுக்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டவையாகும்.
1: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
2: நீ கேட்காத, நானே கேட்கறேன், எனக்கு கேட்கதான் தெரியும்.
1: கேளு.
3: உங்களுக்கு இந்திய வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்னா என்னன்னு தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா என்னன்னு
4: தெரியுமா? பெருசா போய்கிட்டு இருக்கு.
3: இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்விகள் இருக்கா? இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்ப டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நைட்டு 7:30 மணிக்கு ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம். Don't miss it.
5: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
6: நேர்களே, இன்று பகல் 2:10 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் பிரதான் மந்திரி மத்திய விகாஸ் யோஜனா திட்டம் பற்றிய தகவல்களோடு திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் கோயம்புத்தூர் எலும்பியல் நிபுணர் டாக்டர் ஹரி கிருஷ்ண ரகுராஜ் ராமசாமி அவர்கள். இன்று இரவு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம். தடி மரங்கள் குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். நேர்களே, இன்று காலை 10:59 நமது குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்ளும் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக 11வது பட்டமளிப்பு விழாவின் நேரலை சென்னை அஞ்சலாக. இன்று காலை 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் எஸ் ஆதித்ய நாராயணன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். SP அனந்த பத்மநாபன் அவர்கள் வயலின், என் ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். தொடர்வது மாநில செய்திகள்.
7: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணை குழு அமைத்து தவறு இழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அம்மாநில அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது.

0: இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். இதற்கென இன்று காலை திருச்சியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் 10:30 மணி அளவில் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்திற்கு செல்ல உள்ளார். அங்கு அவருக்கு பல்கலைக்கழகத்தின் சார்பில் வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்குவதுடன் சிறப்பிடம் பெற்ற 50 பேருக்கு தங்கப்பதக்கங்களையும் வழங்க உள்ளார். பின்னர் தஞ்சாவூரில் தனியார் பல்கலைக்கழகத்தின் வெள்ளி விழா நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்க உள்ளார். இந்நிலையில் சென்னையில் நேற்று நடைபெற்ற மறைந்த முன்னாள் நாகாலாந்து ஆளுநர் இல கணேசனின் முதலாம் ஆண்டு நினைவு நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் பங்கேற்றார். தேசத்திற்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் இல கணேசன் என்று அவர் புகழாரம் சூட்டினார். அரசியலை தாண்டி தமிழ் மீதும் தமிழ் இலக்கியத்தின் மீதும் இல கணேசன் தீவிர பற்று கொண்டிருந்ததாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார்.
1: இலா கணேசன்ஜி அவர்கள் மறைந்து விட்டார் என்றும் இன்னும் ஓராண்டு கடந்து விட்டது என்றாலும் ஏதோ நம்மோடு அவர் இணைந்து செயல்படுவதை போலவே ஒரு உணர்வு இருக்கிறது. அவரது செயல்பாடுகளும் நகைச்சுவை பங்கு அவர் பேசுவதும் அவர் எளிமையான தோற்றமும் என்றைக்கும் நம்முடைய நெஞ்சத்தை விட்டு அகலாது. சோர்வில்லாமல் இடைவிடாத முயற்சிகளை செய்கின்றவர்கள் விதியை புறங்காட்டி ஓடச் செய்வார்கள் என்கின்ற குரலுக்கு ஏற்ப தன் வாழ்நாளை அமைக்கொண்டவர் எல்ஜி அவர்கள். அரசியலை தாண்டி தமிழ் மண்ணின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் அவருக்கு இருந்த பேரார்வம் மகத்தானது. தீராத இலக்கிய ஆர்வத்தால் புற்றாமரை என்ற இலக்கிய அமைப்பை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். எத்தனையோ வேலைப்பழுவுக்கு இடையிலும் மாதந்தோறும் இலக்கிய கூட்டங்களை நடத்துவதற்கு அவர் ஒருபோதும் தவறியதில்லை. இதில் அவர் காட்டிய ஆர்வம் தமிழ் ஆர்வர்களை கூட ஆச்சரியப்படுத்தும். கம்பராமாயணம் பக்தி இலக்கியங்களில் அவரது புலமை அவரது மேடை பேச்சுகளிலே எப்பொழுதும் எதிரொலிக்கும்.
0: அதைத் தொடர்ந்து மற்றொரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் இந்து முன்னணி நிறுவனர் ராமகோபாலன் தொடர்பான நூல் ஒன்றை வெளியிட்டார். இந்நூலை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பெற்றுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக் குழு அமைத்து தவறு இழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அம்மாநில அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இப்படுகொலையை வன்மையாக கண்டிப்பதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக கர்நாடக வனத்துறை கொடுத்துள்ள விளக்கம் ஏற்புடையதாக இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இனி இதுபோன்ற சம்பவம் நடக்காமல் இருக்க கர்நாடக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு விஜய் கூறியுள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் தயாரிக்கப்படும் அக்கார வடிசல் பிரசாதத்தை சர்வதேச அளவில் கொண்டு செல்ல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவில்களில் பிரசாதத்தை இந்து சமய அறநிலையத்துறை மூலமாகவே தயாரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார். மாநிலத்தில் உள்ள முக்கியமான திருக்கோவில்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். தாவேக அரசின் 100 ஆட்சியில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அடுத்த 5 நாட்டின் முதன்மை மாநிலமாக தமிழகத்தை மாற்ற பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் திரு ரமேஷ் தெரிவித்தார். தமிழகத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் நீர்நிலைகளை தூர்வாரும் பணி இன்று தொடங்க உள்ளது. இதில் 10,000 மேற்பட்ட கால்வாய்கள், சுமார் 800 ஏரிகள் மற்றும் குளங்கள் சீரமைக்கப்பட உள்ளன. சென்னையை தவிர பிற 37 மாவட்டங்களில் சுமார் 508 ரூபாய் மதிப்பில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக இப்பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் மழை நீரை முழுமையாக சேகரித்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த முடியும் என நீர்வளத்துறை தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை harghartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: காவிரியில் தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. இது தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவில் கடந்த 30 தேதி காவிரி மேலாண்மை ஆணையம் பிறப்பித்த உத்தரவை கர்நாடக அரசு பின்பற்றவில்லை.

0: என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தமிழகத்தில் காவிரி டெல்டா விவசாயிகளின் நலன்களை பாதித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. எனவே கர்நாடகாவின் அணைகளில் நீர்வரத்து மற்றும் வெளியேற்றத்தை கண்காணித்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று தமிழக அரசின் மனுவில் கோரப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணைக்கு வருகிறது. எண்ணூர் முகத்வார பகுதியில் கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் உயிரிழந்து மிதந்த சம்பவம் குறித்து தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொழிற்சாலை கழிவுகளால் நீர் மாசுபட்டு மீன்கள் உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நீரில் கலந்துள்ள ரசாயன கழிவுகளை உடனடியாக அகற்றி நீர்நிலைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர் மற்றும் மீன்களின் மாதிரிகளை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் தொழிற்சாலைகளின் கழிவு நீர் வெளியேற்றத்தை அரசு கண்காணிக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தேமுதிக கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 51 அதிகரித்துள்ளது. பெல்ஜியத்தில் ஏற்பட்டுள்ள கடும் காட்டுத்தீ காரணமாக 27 சதுர கிலோமீட்டர் வனப்பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. முன்னாள் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை வரலாற்று நூலை அவரது முன்னிலையில் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொதுத்துறை நிதி நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகள் பங்கேற்கும் 2 கூட்டத்தை புதுதில்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைக்கிறார். மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி திட்டத்தின் கீழ் நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கும் நிகழ்ச்சி மத்திய மின்னணுவியல் துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. கிரேட்டர் நொய்டாவில் இன்று நடைபெறவுள்ள தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சிலின் 32 நிறுவன நாள் விழாவில் மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி பங்கேற்கிறார். சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் திருப்பத்தூரில் இணையவழி குற்றங்கள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் ஆடி திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். திருவாரூர் நகருக்கு உட்பட்ட மேட்டுப்பாளையம் பகுதியில் 7 தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து தீயணைப்பு படையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். சென்னை பெருங்குடி மண்டலம் பாலாஜி நகரில் நவீன ஸ்கேட்டிங் மைதானம் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. வரும் 23 வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இந்தியா சார்பில் PV சிந்து, காயத்ரி கோபிசந்த், ஆயுஷ் ஷெட்டி, சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி, ரங்கிரெட்டி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். கிருஷ்ணகிரியில் மாநில அளவிலான ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன் போட்டி நேற்று தொடங்கியது. 2 நடைபெறும் இப்போட்டியில் 20 மாவட்டங்களைச் சேர்ந்த 600 மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11th பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக் குழு அமைத்து தவறிழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அம்மாநில அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேரம் 6:56. நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

ஆக மட்டும் இயற்கையில் சுற்றித் திரிவதில்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? பட்டாம்பூச்சிகள் சுற்றுச்சூழலின் ஆரோக்கியத்தை சொல்லும் ஒரு சிறிய குறியீடு. ஏன் தெரியுமா? பட்டாம்பூச்சிகளுக்கு சுத்தமான காற்று, குறிப்பிட்ட வகை தாவரங்கள், பூச்சிக்கொல்லிகள் குறைந்த சூழல், போதுமான உணவு என பல விஷயங்கள் தேவை. இவற்றில் ஏதாவது ஒன்று குறைந்தாலும் முதலில் பாதிக்கக்கூடிய உயிரினங்களில் பட்டாம்பூச்சிகளும் ஒன்று. அதனால்தான் ஒரு பகுதியில் பலவிதமான பட்டாம்பூச்சிகள் அதிகமாக காணப்பட்டால் அங்கே இயற்கை சூழல் ஆரோக்கியமாக இருக்கிறது என்பதற்கான ஒரு நல்ல அறிகுறியாக அதை எடுத்துச் சொல்லலாம். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், பட்டாம்பூச்சிகள் பூக்களில் இருந்து தேனை உறிஞ்சும் போது ஒரு பூவிலிருந்து இன்னொரு பூவிற்கு மகரந்த துகள்களை எடுத்துச் செல்கின்றன. இதன் மூலம் தாவரங்களின் இனப்பெருக்கத்திற்கும் உதவுகின்றன. அதனால் அடுத்த முறை ஒரு பட்டாம்பூச்சியை பார்க்கும்போது அழகான பூச்சி என்று மட்டும் நினைக்க வேண்டாம். அது நம்மிடம் சொல்லும் செய்தி, இயற்கை நன்றாக இருக்கிறதா, கவனித்து பாருங்கள். பட்டாம்பூச்சிகளை பாதுகாப்போம். அவை பறக்கும் பூக்களையும் அவற்றை சுற்றியிருக்கும் இயற்கையையும் பாதுகாப்போம். இயற்கையின் ஆரோக்கியம் நம் ஆரோக்கியமும் கூட.

0: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டோம்.
1: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
2: வணக்கம், நான் பவன்குமார், SP கோயம்புத்தூர். We started a new initiative called நிழல். இது என்னன்னா ஒரு QR based smart public safety initiative. மக்கள் போலீஸ் கிட்ட எதனா தகவல் சொல்லணும்னா டிஃபரெண்ட் அவென்யூஸ் இருக்கு அவங்களுக்கு. லைக் சோசியல் மீடியால அவங்க தகவல் போஸ்ட் பண்ணிக்கலாம், இல்ல 100 கால் பண்ணி தகவல் சொல்லிக்கலாம், இல்ல நேரா போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போயிட்டு தகவல் இன்ஃபார்ம் பண்ணலாம். பட் இதுல என்னன்னா ஒரு QR கோட் நம்ம டிஃபரெண்ட் பிளேசஸ்ல எல்லா இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ண போறோம். அனானிமஸா லைக் உங்க போன் நம்பர் இல்ல உங்க எந்த டீடைல்ஸ் நம்மளுக்கு கொடுக்காம போலீஸ்க்கு நீங்க நேரா எதனா தகவல் சொல்லணும்னா நீங்க அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க. அந்த QR கோட் ஸ்கேன் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு வாய்ஸ் ரெக்கார்டின் ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ நீங்க ஒரு இடத்துல நடந்துட்டு போகும்போது நீங்க ஏதோ ஒரு ட்ரக் பெட்லிங் ஏதோ பாத்துட்டீங்க, இல்ல சம் ஏதோ ஈவ்டீசிங் மாதிரி நடந்துட்டு இருக்கா, இல்ல நீங்க சேஃப்டியா ஃபீல் பண்ணல, இல்ல அந்த இடத்துல ஹார்ன்ஸ் எதுனா விக்கிறாங்க, இல்ல எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டி நான் சேஃப்டி உங்களுக்கு நான் சேஃபா இல்லான்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். நான் சோன்சோ இடத்துல இருந்து பேசுறேன், இந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன் மாதிரி இருக்கா, எனக்கு உடனே ஹெல்ப் வேணும்னு சொல்லி. சப்போஸ் நீங்க வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்றதுக்கு விரும்பலன்னா அது நோன்னு பிரஸ் பண்ணிட்டு அடுத்த நீங்க போகும்போது அதுல உங்க போன் நம்பர் இதெல்லாம் இருக்கும். பட் அந்த போன் நம்பர் இதெல்லாம் கொடுக்க தேவையில்லை. அப்படியே கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா தெர் இஸ் ஒன் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். அதுல நீங்க என்ன இன்சிடென்ட் பாத்துட்டீங்களோ இல்ல நீங்க எந்த சம்பவம் போலீஸ் கிட்ட தகவல் சொல்லணும்னு விரும்புறீங்களோ அந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க மெசேஜ் டைப் பண்ணலாம். சார் நான் சோ அண்ட் சோ பிளேஸ்ல இந்த மாதிரி நடக்கிற ஒரு இன்சிடென்ட் பாத்துட்டேன், இல்ல லூஸ் செல்லிங் ஆஃப் எனி லிக்கர் ஆர் எனி இல்லீகல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் நீங்க பாத்துட்டீங்கன்னா அது அப்படியே நீங்க மெசேஜ் மாதிரி டைப் பண்ணிட்டு எனக்கு சென்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இது என்ன போட்டோ இருக்கா, சப்போஸ் நீங்க டிராவல் பண்றீங்க ஒரு இடத்துல பாத்துட்டீங்க அங்க போட்டோ எடுத்துட்டீங்கன்னா நீங்க அந்த போட்டோ அட்டாச் பண்ணி கொடுத்துடலாம். இது நீங்க எங்க இருக்கீங்கோ அந்த இடத்துல இருந்தே பண்ற தேவையில்லை, நீங்க வீட்டு போறதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். இதோட மெயின் இன்டென்ஷன் என்னன்னா உங்க நியர்பை பிளேஸ்ல நடக்குறதா எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் போலீஸ்க்கு தகவல் சொல்றதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ். நீங்க இந்த தகவல் சொல்லும் போது உங்க ஐடென்டிட்டியோ இல்ல எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு யூ உங்க போன் நம்பரோ இல்ல நீங்க எங்கிருந்து இந்த தகவல் சொல்றீங்களோ எதுவுமே எனக்கு தேவையில்லை. அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டி ரிலேட்டடோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தகவல் கொடுத்துட்டாலே தட் வில் பி ரிசீவ்டு பை த மாஸ்டர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரூம். இந்த மாஸ்டர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரூம்க்கு இந்த தகவல் வந்த உடனே இமிடியட்லி நியர்பை இருக்கதா 4-wheeler பேட்ரோல் அண்ட் 2-wheeler பேட்ரோலுக்கு அந்த தகவல் இமிடியட்லி தட் வில் பி கன்வேட். அந்த நியரஸ்ட் எந்த போலீஸ் இருக்காங்கன்னா
1: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 7:00.
3: யோகமும் மனித மாண்பும் உரை கேட்கலாம். வழங்குபவர் டி ராஜேஸ்வரி அவர்கள்.
4: வாழ்க

0: வாழ்க வளமுடன். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கோன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது என்கின்றார் ஔவையார். உலகிலேயே உயர்ந்த பிறவி மனித பிறவி. மனிதனை விட சிறந்த பிறப்பு உலகில் இல்லை. ஏனென்றால் அற்புதமான உடலமைப்பும் அறிவாற்றலும் பெற்றவன் மனிதன். நமக்கு கிடைத்துள்ள இந்த உடலையும் அறிவையும் கொண்டு இறைவன் கொடுத்துள்ள இயற்கை வளங்களை வாழ்க்கை வளங்களாக மாற்றி அனுபவித்து மகிழ்ச்சியாக நிறைவாக வாழ வேண்டும். மனதின் தன்மை எதுவோ அதுதான் மனிதனுடைய தன்மை. மனதின் மாண்பு எதுவோ அதுதான் மனிதனுடைய மாண்பு. மனதின் உயர்வு எதுவோ அதுவேதான் மனிதனின் உயர்வு. மனவளத்திற்கு தியானம் எவ்வாறு உதவுகிறது என்பதை பற்றி சிந்திப்போம். மரங்கள் அடர்ந்த காட்டில் பல்வேறு உயிரினங்களுக்கிடையே வாழ்ந்த மனிதன் தற்பொழுது நகரங்களில் இயந்திரங்களுக்கு நடுவில் வாழ்கின்றான். விஞ்ஞான வளர்ச்சியின் வேகத்தில் சமுதாயம் பல்வேறு வாழ்வியல் வசதிகளை பெற்றிருக்கின்றது. ஆனால் இந்த வளர்ச்சி இன்றைய வாழ்க்கை முறையில் வேகத்தையும் போட்டியையும் உருவாக்கியுள்ளது. இது தனி மனிதனின் உடல் நலத்தையும் மனவளத்தையும் பாதிக்கக்கூடியதாக உள்ளது. மன அலைச்சுழல் இயக்க நிதியை பொதுவாக நான்கு பிரிவுகளாக உளவியல் அறிஞர்கள் கூறுகிறார்கள். அவை பீட்டா அலை, ஆல்ஃபா அலை, தீட்டா அலை, டெல்டா அலை என்பனவாகும். மன அழுத்தம் என்பது வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் மாற்றங்களுக்கு ஏற்ப நமது உடலில் நடக்கும் எதிர்வினையாகும். அது உடலில் வேதியியல் மாற்றத்தை உண்டாக்குகிறது. மன அழுத்தம் என்பது ஒரு வகையான பயம், கவலை, தன்னம்பிக்கையின்மை, பதற்றம். இன்னும் சிலருக்கு மூச்சு விடுவதில் சிரமமும் ஏற்படுகிறது. சிலருக்கு எப்பொழுதும் எதை பற்றியாவது நினைத்து கவலைப்பட வேண்டும். எந்த கவலையும் இல்லை என்றால் அதுவே ஒரு கவலையாக நினைத்து புலம்புவார்கள். மன அழுத்தத்திற்கான காரணங்கள் என்னவென்று பார்ப்போம். நாம் எண்ணியது எண்ணியவாறு நடக்கவில்லை என்றால், நாம் சொல்வதை பிறர் கேட்கவில்லை என்றால், நமது தேவையை நிறைவேற்றக்கூடிய பொருளாதாரம் இல்லை என்றால், நமது வாழ்க்கை திட்டத்திற்கு ஏற்ப மனம் உடல் ஒத்துழைக்கவில்லை என்றால், தேவையற்ற பயம் வந்து துன்பத்தை பற்றி திரும்ப திரும்ப நினைத்து கொண்டிருப்பதால், இவைகள் காரணமாக மன அழுத்தம் ஏற்பட்டு மனவளம் பாதிக்கப்படுகிறது. மன அலைச்சுழலை நாம் விரும்பும் அளவிற்கு குறைத்து அந்த நிலையில் நின்று மனம் செயல்படுவதற்கான பயிற்சியே அகத்தவம் அல்லது தியானம் எனப்படுகிறது. உலகில் உள்ள அனைத்து நீருக்கும் மூலம் கடல்தான். நீரை பிடித்து வைக்காமல் விட்டால் ஓடிக்கொண்டே இருக்கும். ஓடி ஓடி அதன் மூலமான கடலை அடைந்துவிட்டால் அங்கே அது அமைதியாகும். அதுபோல் மனதை அதன் மூலமான உயிரோடு இணைக்கும்போது அமைதியாகிறது. உயிரோடு இணைத்து தவம் செய்ய செய்ய உயிரின் மூலமான இறைநிலையோடு இணைந்து அமைதி, பேரமைதி, சமாதி என்ற நிலையை மனம் அடைகிறது. இதையே பேரின்பம், முக்தி, முழுமை பேறு என்று சொல்கிறோம். தியானத்தினால் மன அலைச்சுழல் குறைந்து மனம் அமைதி பெறுகிறது. மனதிற்கு ஓர்மை, கூர்மை, நேர்மை, சீர்மை ஆகிய தன்மைகள் கிடைக்கின்றன. மனம் அமைதி பெறுவதால் உயிராற்றல் செலவு குறைக்கப்படுகிறது. ஆறு தீய குணங்கள் விடுபடும். ஐந்து புலன்கள் அமைதி பெறும். நல்ல எண்ணம், சொல், செயல் வழியே நம் வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும். மனதின் ஆளுமை திறன் கூடுகிறது. மனதிற்கு ஆற்றலும் உடலிற்கு சக்தியையும் கொடுக்கக்கூடிய தியானம் என்ற மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி செய்வதால் மனம் வலிமை பெறுகிறது. மனதிற்கு வலிமை கூடினால் அறிவு நிலையில் நின்று செயலாற்றும் தன்மை மனதிற்கு வந்துவிடுகிறது. வேகம் நிறைந்த இன்றைய வாழ்க்கை முறையில் மன அழுத்தம் இல்லாமல் வாழ்வதற்கு தியானம் அவசியம். தியானத்தின் மூலம் மன உறுதி மற்றும் மன தூய்மை உண்டாகும். மனதில் நட்பண்புகள் ஏற்படும். மனநிறைவு உண்டாகும். உடல் மற்றும் மனநோய்கள் நீங்கும். ஆகவே தியானம் பழகி தியானம் மூலம் மனவளத்தை மேம்படுத்துவோம். வாழ்க வளமுடன்.
1: யோகமும் மனித மாண்பும் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் டி ராஜேஸ்வரி அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை

0: டிவி மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
0: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 7:30. ஒலிக்கவிருக்கும் நிகழ்ச்சி இனிமையான பாடல்களுடன் மதுர கீதம்.
3: ஊட்டி மலரோட்டி நிலே ஓடுது பார் சைக்கிள் வண்டி,

ஒலித்த பாடல் பொன் விலங்கு படத்திற்காக மலேசியா வாசுதேவன் சுனந்தா பாடியதை கேட்டோம். மதுரகீதம் நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கும் நேரம் 7:12.

யஜமான் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினருடன் பாடியதை கேட்டோம். மதுர கீதம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசாவின் சில இடங்களில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. 500-க்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்களில் குடிநீரின் தரம் குறித்து

0: கணக்கு தணிக்கை துறை வெளியிட்ட அறிக்கையை தொடர்ந்து அதுகுறித்து ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ஆய்வு மேற்கொண்டார். பயணிகளுக்கு பாதுகாப்பான மற்றும் தூய்மையான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்ய உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். இதன் ஒரு பகுதியாக ரயில்வே கட்டமைப்பு முழுவதும் சுமார் 20,000 இடங்களில் புதிய நீர் சேமிப்பு தொட்டிகள் அமைக்க அவர் உத்தரவிட்டுள்ளார். வழக்கமான நீர் தர பரிசோதனைகளை துல்லியமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய அவ்வப்போது அறிக்கைகள் வெளியிடப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கணக்கு தணிக்கை அலுவலகத்தின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள குறைகள் களையப்பட்டு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் உறுதி அளித்துள்ளது. பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. இதில் பிரிக்ஸ் நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்று நிலையான வளர்ச்சி, பருவநிலை மாற்றம் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க உள்ளனர். சுற்றுச்சூழல் மேம்பாட்டுக்கான முன்னுரிமைகள் குறித்தும், சுழற்சி பொருளாதாரம், பேரிடர் மேலாண்மை, காட்டுத்தீ தடுப்பு உள்ளிட்டவை குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. நாளை பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் மற்றும் துறை சார்ந்த வல்லுநர்கள் பங்கேற்கின்றனர். ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். இன்று அவர் நேபாள ராணுவ தலைமை தளபதியுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். அதனைத் தொடர்ந்து நாளை சிவபுரியில் உள்ள நேபாள ராணுவ அகாடமியில் பயிற்சி அதிகாரிகளிடையே உரையாற்ற உள்ளார். ஜெனரல் தீரஜ் சேத்தின் இந்த பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராணுவ ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய பணியாளர் நலத்துறை சார்பில் வழங்கப்படும் அனுபவ் விருதுகளை புதுதில்லியில் மத்திய பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதியத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று வழங்குகிறார். ஓய்வூதிய பலன்களை பெறுவது குறித்த கலந்தாய்வு பயிலரங்கத்தையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார். முக்கிய கனிமங்களின் 8வது கட்ட ஏலம் குறித்த பயிலரங்கமும் விளக்க நிகழ்ச்சியும் பட்னாவில் இன்று நடைபெறுகிறது. இதனை மத்திய சுரங்கத்துறை இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர தூபே இன்று தொடங்கி வைக்கிறார். கிராஃபைட், கேலியம், டங்ஸ்டன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய கனிம தொகுதிகளின் ஏலம் குறித்து இதில் விளக்கப்படும் என நிலக்கரி அமைச்சகம் கூறியுள்ளது. இதில் சுரங்க அமைச்சகம், இந்திய புவியியல் ஆய்வு நிறுவனம் ஆகியவற்றின் மூத்த அதிகாரிகள், தொழில்துறையினர் மற்றும் முதலீட்டாளர்கள் பங்கேற்க உள்ளனர். பீகாரில் புதிதாக 100 நவீன பேருந்து நிலையங்கள் அமைக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராட் சௌத்ரி கூறியுள்ளார். ஜமுய் பகுதியில் புதிய பேருந்து நிலையத்தை நேற்று தொடங்கி வைத்து பேசிய அவர், சாலை போக்குவரத்து இணைப்பை வலுப்படுத்தவும் மக்களுக்கு நவீன வசதிகளை வழங்கவும் மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக கூறினார். 100 புதிய பேருந்து நிலையங்களை கட்டமைக்கும் மாநில அரசின் நடவடிக்கை பீகாரின் வளர்ச்சியை விரைவுபடுத்தும் என்று அவர் தெரிவித்தார். மின்சாரம், கல்வி, சுகாதாரம், தொழில்துறை என அனைத்து துறைகளின் மேம்பாட்டுக்காகவும் அரசு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக திரு சாம்ராட் சௌத்ரி தெரிவித்தார். மறைந்த முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் நல்லாட்சிக்கான உதாரணமாக திகழ்ந்ததாக மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். வாஜ்பாயின் 25 அடி உயர சிலை நிறுவும் பணிகளுக்கு இந்தூரில் நேற்று அவர் அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய திரு மோகன் யாதவ், சுமார் 2 கோடி ரூபாய் செலவில் இந்த சிலை அமைக்கப்படும் என்றார். இச்சிலை சிறந்த நிர்வாகம் மற்றும் ஜனநாயக விழுமியங்களுக்கு அடையாளமாக திகழும் என்று அவர் தெரிவித்தார். இச்சிலை ஒரு அடையாள சின்னமாக மட்டுமல்லாமல் வாஜ்பாயின் கருத்துக்களை வருங்கால சந்ததியினருக்கு கொண்டு சேர்ப்பதாக அமையும் என்று திரு மோகன் யாதவ் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: घर घर तिरंगा हर घर तिरंगा
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: நாடு முழுவதும் கடந்த 9ஆம் தேதி தொடங்கிய இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் இன்றுடன் நிறைவடைகிறது.

0: இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் தேசிய கொடி பேரணிகள் நடைபெற்று வருகின்றன. ஹரியானாவின் கர்னூலில் நடைபெற்ற தேசிய கொடி பேரணியை மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தொடங்கி வைத்தார். பல்கர் நடைபெற்ற பேரணியில் மத்திய இணையமைச்சர் திரு கிஷன்பால் குர்ஜார் தொடங்கி வைத்தார். சத்தீஸ்கரில் நக்சல் தீவிரவாதம் முற்றிலும் ஒடுக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டங்கள் உற்சாகமாக நடைபெற்றன. மாநிலத்தில் நக்சல் பாதித்த கிராமங்களில் பல இடங்களில் முதல் முறையாக தேசிய கொடி ஏற்றப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். இதனிடையே பஸ்தர் பகுதியில் நக்சலைட்டுகளாக இருந்து சரணடைந்தவர்களின் மறுவாழ்வுக்காக ஏராளமான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மத்திய அரசும் சத்தீஸ்கர் மாநில அரசும் ஒருங்கிணைந்து மேற்கொண்ட தொடர் நடவடிக்கைகள் காரணமாக தற்போது நக்சல் பாதிப்பு அறவே இல்லாத மாநிலமாக சத்தீஸ்கர் உருமாறி உள்ளது. பஸ்தர் பகுதி தற்போது வளர்ச்சியை நோக்கி பீடுநடை போடுவதாக மகிழ்ச்சி தெரிவிக்கிறார் கொண்டேகாவ் மாவட்ட ஆட்சியர் நுபுர் ராசிபன்னா. நக்சல்கள் இல்லாத சத்தீஸ்கர் மாநிலத்தை உருவாக்கிய மத்திய அரசு மனம் திருந்தி வாழ நினைக்கும் நக்சலைட்டுகளின் வாழ்க்கை தரம் மேம்படுவதற்கும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. கொண்டேகாவ் மாவட்டம் உட்பகுதியில் ஆயத்த ஆடை தயாரிப்பு தொழிற்சாலை உருவாக்கப்பட்டுள்ளது. கிராமப்புற திறன் மேம்பாட்டு கூட்டமைப்பு என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ஆயத்த ஆடை தயாரிப்பு தொழிற்சாலையில் நக்சலைட்டுகளாக செயல்பட்டு மனம் திருந்தி வாழும் பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அவர்களுடைய மறுவாழ்வு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறுகிறார் ஆயத்தாடை தயாரிப்பு தொழிற்சாலையின் பயிற்சியாளர் சீனிவாசன்.
2: வந்து நக்சல் இருந்து வந்தவங்களும் இருக்கிறாங்க, இங்க லோக்கல்ல யாரும் பீப்புள் இருக்காங்க, அவங்களுக்கும் எல்லாம் வேலை கொடுத்துருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வரும்போது கொஞ்சம் பயமா தான் இருந்தது, சோ இப்போ கொஞ்சம் அந்த பயம் எல்லாம் ஒண்ணும் இல்லை.
1: சத்தீஸ்கர் மாநிலத்தில் மலைவாழ் மக்களின் வளர்ச்சி பாதையில் இருந்த தடை கற்களை மத்திய அரசு முழுமையாக அகற்றிவிட்ட நிலையில் அந்த மாநிலத்தைச் சேர்ந்த மக்கள் முன்னேற்ற பாதையில் நடக்க தொடங்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
3: சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசாவின் சில இடங்களில் இன்று அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. அசாம், மேகாலயா, பீகார், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களிலும் ஒரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக ஒடிசாவின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. பாலசூர், மயூர்பஞ்ச் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். இம்மாவட்டங்களைச் சேர்ந்த 2 லட்சம் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 293 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு மக்களுக்கு உதவி வழங்கப்படுகிறது. கேந்திரபாரா, பூரி ஆகிய மாவட்டங்களிலும் தொடர் மழை பெய்து வருகிறது. மயூர்பஞ்ச், பத்ரக், கியோன்சர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி, ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் தில்லி அணி ரெனேட்கள் அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி ராணுவ அணியை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரத் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசாவில் சில இடங்களில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி, ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேரம் 7:25:20. சேவை செய்தி. தமிழ்நாடு மின்சார வாரியத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. சீரநாயகன்பாளையம் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெறவிருப்பதால் அண்ணாமலை பல்கலைக்கழக துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெறவிருப்பதால் இனி கூறப்படும் இடங்களில் இன்று காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை மின் விநியோகம் தடைபடும் என சீரநாயக்கன்பாளையம் செயற்பொறியாளர் தெரிவிக்கின்றார். மின் விநியோகம் தடைபடும் இடங்கள் கல்வீரம்பாளையம், மருதமலை ரோடு, ஐஓபி காலனி, அண்ணா பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம், மருதமலை கோவில் அடிவாரம், நவாவூர் பிரிவு, கல்பனா நகர், சூர்யா கார்டன், கோல்டன் நகர், மருதம் நகர், சின்மயா நகர்,

டாடா நகர், இந்திரா நகர், அண்ணா நகர், ஜிகேஎஸ் அவென்யூ, லக்ஷ்மி நகர், சுப்பிரமணியம் நகர், டான்சா நகர், பொம்மனம்பாளையம், மகாராணி அவென்யூ பகுதி 1, 2 மற்றும் பகுதி 3 ஆகிய பகுதிகளில் இன்று காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை மின் விநியோகம் தடைபடும் என சீரநாயக்கன்பாளையம் செயற்பொறியாளர் தெரிவிக்கின்றார்.

0: நேர்களே, இனி கேட்கலாம். தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியுள்ள இன்று ஒரு தகவல்.
1: ஒரு நண்பர் அவசரமாக என்கிட்ட ஓடி வந்தார். அப்புறம் சொன்னார், என்னால் நம்பவே முடியல சார், என் பையன் அப்படி அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார். உங்கள் பையன் அப்படி என்ன தான் செஞ்சுட்டான் அப்படின்னு கேட்டேன். என்னால் முடியாத ஒரு காரியத்தை அவன் செஞ்சுட்டான் சார் அப்படின்னார். அது என்னன்னு தான் சொல்லுங்களேன். என்ன, 5வது வகுப்பில் அவன் ஒரே தடவையில் தேறிட்டான் சார், அதாவது ஒரே அட்டம்ப்டில் பாஸ் ஆகிருக்கான் அப்படின்னார். மூச்சு வாங்க, கஷ்டப்பட்டு பரீட்சை எழுதுனது அவன், இவருக்கு ஏன் மூச்சு வாங்குது? நம்மால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இன்னொருத்தர் செய்யும் பொழுது அது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. சர்க்கஸ் பார்க்குறோம், ஒருத்தர் அந்த இடத்துல தொங்குறார், அது நமக்கு ஆச்சரியம். ஏன்னா அது நம்மால் முடியாத காரியம். நம்மால் முடியாத ஒன்றை அடுத்தவர் எளிதாக செய்யும் பொழுது நாம் மருள்வது இயற்கை. இதை தான் தொல்காப்பிய மருட்கை அப்படின்னு சொல்லுது. இந்த வியப்பு இருக்குதே, இது 4 வகையில் ஏற்படுறதாக தொல்காப்பியம் சொல்லுது. அது என்ன 4 வகை? முதல் வகை எப்படின்னா, புதுமையான அரிய செயல்களை செய்கிறது. 2வது வகை என்னென்னா, பெரும் செயல்களை செய்கிறது. 3வது வகை என்னென்னா, மிக நுட்பமான செயல்களை செய்கிறது. 4வது வகை என்னென்னா, ஆக்கம் தரும் செயல்களை செய்கிறது. புதுமை, பெருமை, சிறுமை, ஆக்கமோடு, மதினம் சாலா, மருட்கை 4 அப்படிங்கிறது தொல்காப்பியம். இன்றைக்கி விஞ்ஞானம் வந்து புதுசு புதுசாக எதையதையோ கண்டுபிடிக்குது. ஆரம்பத்தில் அது ஆச்சரியமாக இருக்குது, அப்புறம் அது நமக்கு பழகி போடுது. வானொலி பெட்டி புதுசாக வந்தப்போ ஒரு பெட்டி பேசுதுங்கிறது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். இப்போ யாரும் அதை ஆச்சரியமாக பார்க்குறதில்ல. மதினம் சாலா மருட்கை அப்படின்னு ஒரு சொற்றொடர் வருது பாருங்கள், அதில் கருத்தாழம் உண்டு. எதை பற்றியும் போதுமான அளவு புரிந்து கொள்ளாத போது ஒருத்தர் வந்து ஆச்சரியப்படுறார். புரிந்து கொண்ட பிறகு ஆச்சரியம் வந்து மறைஞ்சி போடுது. மிக நுட்பமான செயல்களும் நம்ம வந்து ஆச்சரியப்பட வைக்கும். ஒரு அரிசியில் ஒரு திருக்குறள் எழுதி காட்டுறாங்க, ஒரு முட்டை ஓட்டுக்குள்ளே ஓவியம் தீட்டி காட்டுறாங்க. கருங்கல் சிற்பங்களில் எவ்வளவு நுட்பமான வேலைப்பாடுகளை எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறோம். இது மாதிரி ஆக்கப்பூர்வமான அரிய செயல்களை செய்கிறது கூட வியப்பை உண்டு பண்ணும். குப்பை கூளங்களை கூட வாழ்க்கைக்கு பயன்படுகிற பொருளாக மாற்றுகிறவர்கள் இருக்காங்க, அவர்களுடைய செயல் வியப்பு அளிக்குது. இடைக்காட்டு சித்தர் பாடின 3:30 நூலில் வர்ற ஒரு பாடல், ஆற்றல் பிறர் அறிதலின் அகம் கிளர்வு உறுதலின் கற்று அறி பாணர் கெழுமிய கோடலின் தோற்றம் உருகவே போற்றல் சால் வியப்பே. ஒருத்தருடைய ஆற்றல் தெரியாமல் இருந்தது, அவருடைய அரிய செயலை பார்க்கும் பொழுது வியப்பாக இருந்தது, மனசுக்குள்ளே கிளர்ச்சி. பாவலர்கள் இந்த இவர்களுடைய புகழை பாடி மற்றவர்களும் தெரிந்து கொள்ளுமாறு செய்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மை. ஆக எல்லா வகையிலும் வந்து மக்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிகாட்டுகிற ஒரு மெய்ப்பாடு தான் வியப்புங்கிறது. இந்த காலத்தில் நம்ம எப்படி எப்படியெல்லாம் ஆச்சரியப்பட வைக்கிறாங்க. ஒரு ஆளை பிடிச்சி ஜெயிலில் கொண்டு வந்தாங்க. ஜெயில் அதிகாரி அவனை ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாராம். இவன் கேட்டான், ஏன் சார் அப்படி பார்க்குறீங்க, நான் இப்போ இங்கே வர்றது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்கான். இதுக்கு ஜெயில் அதிகாரி சொல்லியிருக்கார், நீ இப்போ இங்கே வந்ததில் எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லைப்பா, ஏற்கனவே நீ இங்கேருந்து விடுதலையாகி போய் 6 ஆச்சு, இவ்வளவு லேட்டாக வர்றிய அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னாராம்.
0: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியுள்ள இன்று ஒரு தகவல் கேட்டோம். நேரம் 7:30.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேரம் 7:30:40. மனங்களை கொள்ளை கொள்ளும் மனம் விரும்புதே, மன்னிக்கவும், நினைத்தாலே இனிக்கும் பாடல்கள் ஒலிவுலாவரும் நேரம் இது.

நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் முதற் பாடல் பெற்ற மனம் படத்திற்காக சி எஸ் ஜெயராமன் பி சுசீலா பாடியதை கேட்டோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் இருவர் உள்ளம் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியிருக்கும் பாடல் இது.

0: நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் எஸ் ஆதித்ய நாராயண் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்கலாம். எஸ் பி அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், என் ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பெற்றார் தான் பிள்ளையா படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடியிருப்பது.
1: ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு ராயிரு

தாய் உள்ளம் படத்திற்காக எம் எல் வசந்தகுமாரி பாடிய பாடலை கேட்டோம். நேர்களே, இன்று காலை 10:59 நமது குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்ளும் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக 11வது பட்டமளிப்பு விழாவின் நேரலை நிகழ்ச்சி. இன்று பகல் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் கோயம்புத்தூர் எலும்பியல் நிபுணர் டாக்டர் ஹரி கிருஷ்ண ரகுராஜ் ராமசாமி அவர்கள். ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் அமரதீபம் படத்திற்காக ஜிக்கி பாடியிருக்கும் பாடல்.

0: நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல் குழந்தையும் தெய்வமும். படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், ஏ எல் ராகவன் பாடிய பாடலை கேட்டோம்.
1: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா, தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
4: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800 420 2233.

0: வெண்ணிற ஆடை படத்திற்காக பி சுசீலா பாடியதை கேட்டோம்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: பாசம் படத்திற்காக ஒலித்த பாடலுடன் நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 8 மணி.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: ஒலிக்க காத்திருக்கும் நிகழ்ச்சி இந்த நேரம் இனிய நேரம்.

நிழல்கள் படத்திற்காக எஸ் ஜானகி குழுவினர் பாடியதை கேட்டோம். ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி இந்த நேரம் இனிய நேரம். பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கும் நேரம் 8:06. நிகழ்ச்சியில் அடுத்து அவன் அவள் அது படத்திற்காக எல்ஆர் ஈஸ்வரி மனோரமா பாடியிருக்கும் பாடல் இது.

சின்ன பேரு காப்புல போச்சு செல்லப்பா கிட்டப்பா சின்னப்பா கண்ணப்பா தியாக

0: பேர் இருக்குது கண்டுகனியா.
1: ஏ அந்த நாள் முதற் கொண்டு இந்த நாள் வரைக்கும் அடியாளுங்க பேரு தானே பாப்புலர் ஆச்சு.

0: லட்சுமி ஜெயலட்சுமி சுப்புலட்சுமி சந்தான லட்சுமி வரலட்சுமி ராஜகுமாரி லலிதா பத்மினி சௌகார் ஜானகி ஜெயலலிதா பானுமதி பண்டரி பாய் சரோஜ தேவி ஸ்ரீ பிரியா ஸ்ரீதேவி ஸ்ரீ வித்யா ஜெய சித்ர தீபா சோபாபடாபட்சி இத்தனையும் போதாது இன்னும் ஒன்னு வேணும்னா மனோரமா பேரு வச்சுக்கோ நம்ம மனோரமா பேரு வச்சுக்கோ
1: பெரிய இவாவா அவளை உடனே இட்ட கேளு காளி நூலி கற்பாயி கட்ட வண்டி ராமாயி பழைய நூறு பங்கஜப்பம்மா கஞ்சிப்பான பஞ்சவர்ணம் மஞ்ச மூஞ்சி நாகரத்ன கோழி சொல்லி அண்ணத்தம்மா குடிச்ச பக்கம் கோழி பாரு வருகையாக பேரருக்கு அத்த பேரு என்னத்துக்கம்மா இங்கே குட்டி போட்ட பூனை கூட பேரு வைக்க மறந்ததில்லை பட்டணத்தை பார்த்துக்கோயம்மா
0: என்னத்துக்கு வந்து சும்மா யார் யாரோ பேரை வச்சு அப்பா பேரை வச்சு புடுவோம்
1: ஆம்பளையா பொறக்காமே பொம்பளையா பிறந்து புட்டா அம்மா பேரை வச்சு புடுவோம் ஜிந்தின் காஞ்சி காஞ்சி காஞ்சி ஜின் காஞ்சி காஞ்சி காஞ்சி ஜின் காஞ்சி காஞ்சி காஞ்சி ஜின் காஞ்சி ஜின் ஜின் காஞ்சி காஞ்சி காஞ்சி ஜின் காஞ்சி ஜின் காஞ்சி காஞ்சி காஞ்சி ஜின் காஞ்சி காஞ்சி காஞ்சி ஜின் காஞ்சி காஞ்சி காஞ்சி ஜின் காஞ்சி ஜின் காஞ்சி காஞ்சி காஞ்சி ஜின் காஞ்சி
2: வளர தயாரா முன்னேற தயாரா உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்
3: நம்பிக்கையுடன் வளருங்கள் இலக்கை அடையுங்கள் மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்
2: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட் வாழ்க்கையை எளிதாக்குங்கள் டோல் ஃப்ரீ எண் 1800420223

கல்லுக்குள் ஈரம் படத்திற்காக இளையராஜா மலேசிய வாசுதேவன் பாடிய பாடலை கேட்டீர்கள். மனம் விரும்புதே நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கும் நேரம் 8:35. நேர்களே, நாளை இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி

ஒலித்த பாடல் பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடியதை கேட்டோம். ஆயிரம் வாசல் இதயம் படத்திற்காக. நேரம் 8:40. இன்று காலை 9 அரங்கிசை நிகழ்ச்சியில் எஸ் ஆதித்ய நாராயணன் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்கலாம். எஸ்பி அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், என் ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம் நிகழ்ச்சி சென்னை அஞ்சலாக ஒலி உலாவரும். இன்று காலை 10:59 நமது குடியரசு துணைத்தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்ளும் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக 11வது பட்டமளிப்பு விழாவின் நேரலை இடம்பெற கேட்கலாம். இன்று 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம், தடிமரங்கள் குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நதியை தேடி வந்த கடல் படத்திற்காக பி சுசீலா எஸ் பி சைலஜா பாடியிருக்கும் பாடல்.

0: நேரம் 8:45.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

0: பூட்டாத பூட்டுக்கள் படத்திற்காக எஸ் ஜானகி பாடி இதை கேட்டோம்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: நேர்களை இன்று மாலை 5 மணிக்கு சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் மனிதவள மேலாண்மை ஆலோசகர் முனைவர் எஸ் நரசிம்மன் அவர்கள் பங்குபெறும் நேரலை இடம்பெற கேட்கலாம்.

மனம் விரும்புதே பாடல்கள் ஒலித்துக்கொண்டிருக்கும் நேரம் 8:51. நிகழ்ச்சியில் அடுத்து புதிய அடிமைகள் படத்திற்காக கே.ஜே. யேசுதாஸ், பி. சுசீலா இளையராஜா பாடியிருக்கும் பாடல்.

நேயர்களின் நினைவிற்கு, இன்று காலை மணி 10:59 நமது குடியரசுத் துணைத்தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்ளும் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக 11வது பட்டமளிப்பு விழாவின் நேரடி ஒலிபரப்பு இடம்பெற கேட்கிறார்.

0: மனம் விரும்புதே நிகழ்ச்சியை நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில்
1: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் எஸ் ஆதித்யா நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் பி அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், என் ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். முதலில் அபிமானம் என்னடு என தொடங்கும் பட்னம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனை, ராகம் பேகடா, ஆதிதாளம்.

கீரவாணி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை இடம்பெற்றது. அரங்கிசை நிகழ்ச்சியில் எஸ் ஆதித்யா நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எஸ் பி அனந்த பத்மநாப அவர்கள் வயலின், என் ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இனி சரணம் சரணம் என தொடங்கும் அருணாச்சல கவிராயர் பாடல், ராகம் சௌராஷ்டிரம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை எஸ் ஆதித்யா நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்டோம். எஸ் பி அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், என் ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி முத்துச்சிதறல். முதலில் ஊரு விட்டு ஊரு வந்த திரைப்படத்தில் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் எஸ். ஜானகி பாடிய பாடல்.

ராமன் இன்று தொடங்கி வைக்கிறார். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. மத்திய பணியாளர் நலத்துறை சார்பில் வழங்கப்படும் அனுபவ விருதுகளை புதுதில்லியில் மத்திய பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதியத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று வழங்குகிறார். பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். தமிழகத்தில் தாவேக ஆட்சியில் கடந்த 100 நாட்களில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். 4 நாள் இடைவெளிக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவை மீண்டும் கூடியுள்ளது. இன்று வருவாய்த்துறை மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைகளுக்கான மானிய கோரிக்கையின் மீதான விவாதம் நடைபெறுகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் நீர்நிலைகளை தூர்வாரும் பணி இன்று தொடங்கியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இதற்கான பணிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேசிய ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் ஹரியானா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், தில்லி, உத்தராகண்ட் அணிகள் வெற்றி பெற்றன. கேலையில் நடைபெற்று வரும் இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3 நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 462 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

FM Rainbow 103 கோவில நாம கேட்டு ரசிக்கவிருக்கும் நிகழ்ச்சி போவோமா ஊர்கோலம். இன்னைக்கு நான் எந்த ஊருக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா? ரொம்ப அழகான ஒரு கிராமம், ஏரி குளங்கள் இதெல்லாம் நிறைஞ்சிருந்த வயல்வெளிகள் கூடவே வந்து ரொம்ப அமைதியா இருக்கிற ஒரு கிராமத்துக்கு தான் நான் வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த கிராமத்தோட அழகை ரசிக்கிறதுக்காக வந்திருக்கேன். இந்த கிராமம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்க்கவே ரொம்ப ரம்யமா இருக்கு. இந்த ட்ரோன்ல எல்லாம் வந்து நம்ம பார்ப்போம் இல்லையா சில இடங்களை, அப்படி வந்து இந்த கிராமத்தை பார்த்தோம் அப்படின்னா அப்படி பச்சை பசேல்னு ரொம்ப அழகா இருக்கு. நான் வந்து சில இடங்கள்லாம் போயிட்டு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இந்த கிராமத்துக்கு போங்க சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி

நான் வந்து இந்த கிராமத்துக்கு வந்திருக்கேன். ஏன்னா அவ்வளோ அழகான ஒரு கிராமம் இது. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு கிராமம். சென்னையிலேருந்து அடிக்கடி பேருந்து வசதி இருக்கிற ஒரு கிராமம் தான். பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கிராமத்தோட பேரே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா நம்ம பொதுவாக வந்து அணை அப்படின்னாலே வந்து தண்ணீரை சேகரிக்கிறதுக்காக கட்டுறது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த கிராமத்தோட பேரே அணைக்கட்டு அப்படிங்கிறதான். ஸோ அணைக்கட்டு கிராமத்துக்கு தான் நான் வந்திருக்கேன். இங்கே இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறத பார்த்தாலே தெரியுது. ஆனால் சின்ன கிராமம், ரொம்ப அழகான கிராமம், ரொம்ப அமைதியான கிராமம், கூடவே எல்லா வசதிகளும் இருக்கிற ஒரு கிராமம் அப்படின்னு இந்த கிராமத்தை நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன்னா எல்லா வசதிகளும் இருக்குது. நான் பார்த்தவரை வந்து எல்லா வசதிகளும் இருக்கிற ஒரு கிராமமாக தான் இந்த கிராமம் இருக்குது. இன்னும் இந்த கிராமத்தை வந்து நான் சுற்றி பார்க்க போகிறேன், நிறைய சொல்ல போகிறேன் இந்த கிராமத்தை பற்றி.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். FM ரெயின்போ 103 கோவையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி போவோமா ஒரு கோலம். இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன் தெரியுமா? செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற அணைக்கட்டு அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கேன். பேரே ரொம்ப வித்தியாசமாக இருக்கு இல்லையா? இது வந்து செய்யூர் வட்டாரத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு கிராமம். இந்த கிராமத்தை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா பவுஞ்சூர் அப்படிங்கிற ஒரு ஊர் அமைஞ்சிருக்கு. அணைக்கட்டை சுற்றி என்னென்ன கிராமங்கள்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னா செம்பூர், தண்டரை, கொஞ்சிக்காடு அந்த மாதிரி நிறைய கிராமங்கள் இருக்குது. இந்த கிராமங்களில் 5000 மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்குது. பார்த்தோம் அப்படின்னா இந்த மக்களோட வாழ்க்கை முறை அப்படின்னு பார்த்தோம்னா விவசாயத்தை தான் இவங்க முற்றிலுமாக நம்பியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் வயல்கள், அப்படி பச்சை பசேல்னு கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது. பா, ஒரு கிராமத்துக்கு வந்துட்டா இருக்கிற அந்த மனநிலை இருக்குல்ல, எப்படி தான் நம்ம மனசில் அவ்வளோ சந்தோஷம் வருமோ தெரியல. அவ்வளோ சந்தோஷமாக நான் இருக்கேன். ஏன்னா பச்சை பசேல்னு அந்த கிராமத்தை தூரத்தில் இருக்கிற பச்சையிலேருந்து இப்போ பக்கத்தில் நான் நின்றுட்டுருக்கிற அந்த வயல் வர எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த நொடியில். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து சின்ன சின்ன பெட்டி கடைகளும் இருக்குது. நான் வந்து எங்கடா வெளியே போய் தான் அதாவது பொருள் வாங்கணுமோ அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்படி கிடையாது, சின்ன சின்ன பெட்டி கடைகளும் இங்கே இருக்கிற மக்கள் பயன்படுத்துகிற அளவுக்கு வச்சுருக்காங்க. பெருசாக ஏதாவது பொருள்லாம் வாங்கணும் அப்படின்னா வெளியூர்களுக்கு போய் வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 4 மக்கள்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்களாம். 4 5 மணிக்குள்ளே நாங்கள் வயக்காட்டுக்கு வந்துடுவோம், நீங்கள் தான் இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க அப்படின்னு எங்கிட்ட சொல்கிறாங்க. நம்மளாம் நினைக்கிறோம் 9 ரொம்ப நேரத்தில் நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து 5 வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பரவாயில்லங்க, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம பாராட்டலாம் மனசார. அந்த மாதிரி தான் நமக்கு தோணுது. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப ஜாலியாக பேசிட்டே வயலில் வேலை செஞ்சுட்டு கூடவே வந்து இந்த மாடுகளையெல்லாம் கட்டி ஏர் உழுவாங்க இல்லையா, இதை கூட என்னால் பார்க்க முடிஞ்சுது. இதெல்லாம் வந்து சிட்டியில் நம்ம பார்க்கவே கிடைக்காத காட்சி இல்லையா, அதெல்லாம் இங்கே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆடு கூட்டங்கள், அதாவது ஆட்டோட மந்த இருக்குல்ல, அது பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ வியப்பாக இருக்குது எனக்கு. அவ்வளோ ஆடுகளை வச்சு மேய்ச்சிட்டு போகிறாங்க, எப்படி இவ்வளோ ஆடுகளையும் ஒரு ஆளாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சிட்டியில் பார்க்க முடியலையே, இங்கெல்லாம் இதெல்லாம் பார்க்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் வந்து நான் கிராமத்துக்குள்ளே போய் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க போகிறேன். ஸோ நான் வந்து அவங்கக்கிட்டலாம் கேட்டுட்டு வந்து உங்ககிட்ட அதை பற்றி நான் ஷேர் பண்ணிக்கிறேன்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி போவோமா ஒரு கோலம். நான் இன்னைக்கு எங்கே வந்திருக்கேன் தெரியுமா? அணைக்கட்டு அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கேன். இந்த கிராமத்தில் பார்த்தோம் அப்படின்னா கோயில்களும் இருக்குது, கூடவே வந்து மசூதிகளும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கோயில்கள் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பழமையான கோயிலாக தான் இருக்கும் போல இருக்குது. நமக்கு பார்த்தாலே வந்து தெரியும் இல்லையா, பழமையான கோயிலாக இருக்குது. கூடவே வந்து இங்கே அம்மன் கோயில், இங்கே பக்கத்தில் செய்யூரில் ஒரு சிவாலயம் இருக்கான், சிவன் கோயில் இருக்கான். அங்கே வந்து பழமையான கல்வெட்டுகள் ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற கிராம மக்கள்லாம் சொல்கிறாங்க. அது எங்களுக்கும் வந்து ரொம்ப பெருமையாக இருந்தது. கூட வந்து இந்த தகவல் கேள்விப்பட்ட போது நாங்கள்லாம் போய் பார்த்தோம், ஏன்னா வந்து எங்களுக்கும் எங்கள் ஊருக்கும் பெருமை தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஊர் செங்கல்பட்டுன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டாலே நமக்கு வந்து வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் நமக்கு கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வந்துடும். ஸோ இங்கிருந்து நம்ம ஈஸியாக போகக்கூடிய தொலைவில் தான் அது இருக்குது. அதனால் எப்போது நமக்கு தோணுச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற கிராம மக்கள் வந்து பஸ் எடுத்து அங்கே அந்த பறவைகள் சரணாலயத்துக்கு போயிட்டு நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. கூடவே இங்கே இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப ஒற்றுமையாக இருக்காங்க. இங்கே வந்து ஒரு அரசு பள்ளி இருக்குது, தொடக்கப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி இந்த 2 பள்ளிகளுமே இங்கே இருக்குது. கூடவே பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து பேங்க்கும் இருக்குது. ஸோ மக்கள் வந்து இந்த சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஊக்குவிப்பதற்காக இந்த கிராமத்துக்குள்ளேயே வந்து ஒரு பேங்க்கும் அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து நாங்கள்லாம் ரொம்ப தூரம்லாம் ட்ராவல் பண்ண தேவையில்லை, நாங்கள் வந்து இங்கேயே வந்து எங்களோட சேமிப்பு இதெல்லாம் வந்து நாங்கள் இங்கே பண்ணிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடவே குழந்தைங்க வந்து இப்போவே வந்து ஸ்கூலில் தான் இருக்காங்க, ஏன்னா ஸ்கூலோட அந்த சவுண்டு இருக்கு இல்லையா, ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் வந்து பாடம் நடத்துகிற அந்த சத்தம் வந்து கேட்குது. குழந்தைகளும் கோரஸாக டீச்சர் பின்னாடியே வந்து அவங்களும் சொல்லிகிட்ருக்காங்க பாடத்தையெல்லாம், ரொம்ப நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. பேசாமல் இங்கேயே இருந்துடலாமா அப்படின்னு கூட தோணுது, ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கிராமத்தை பார்க்குறக்கு. சுற்றிலும் வயல்கள், கூடவே ஒரு சின்ன பள்ளி, சின்ன கோவில் எல்லாமே அமைஞ்சிருக்கு. நமக்கு வந்து என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து அழகாக அமைஞ்சிருக்கிற ஒரு கிராமமாக இந்த கிராமம் இருக்குது. அப்புறம் காற்று அப்படி வீசுதுங்க, ஏன்னா வந்து இந்த இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்வது அப்படிங்கிறது எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது இந்த மாதிரி கிராமத்துக்கு வந்தால் தான் எனக்கு புரியுது. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது வந்ததும். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தூரத்தில் ஒரு கோயில் தெரிஞ்சது இல்லையா, நான் கேட்டேன் அங்கே வந்து ஒரு முருகர் சன்னதியும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நம்மளும் போய் சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தோணுச்சு, சரி போகலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இன்னும் நிறையா தெரிஞ்சுக்க போகிறேன் இந்த கிராமத்தை பற்றி.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி போவோமா ஊர்கோலம்.
1: KMCH-இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 1 தேதி முதல் செப்டம்பர் 30 தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
2: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி போவோமா ஊர்கோலம். நான் இன்னைக்கு அணைக்கட்டு கிராமத்துக்கு வந்திருக்கேன். இது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன குளங்கள், இங்கே வந்து ஊருணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நான் இங்கே தான் பார்க்குறேன். ஸோ பார்க்குறக்கு நல்லா இருக்குது. ஏன்னா வந்து அங்கங்கே வந்து சின்ன சின்ன நீர்த்தேக்கங்கள் மாதிரி இருக்கிறது வந்து

வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்யமாக இருக்குது. ஸோ இது வந்து விவசாயத்துக்கும் வந்து கிணறு பாசனமும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இங்கே இருக்கிற கிணறுகள்லேருந்தும் வந்து தண்ணீரை இறைத்து அது வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற மக்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வெளியூர்களுக்கும் வேலைக்கு போகிறவங்களாம் இருக்காங்க. அவங்களாம் வந்து சாட்டர்டே சண்டேஸ் எல்லாம் இங்கே வந்து கிராமத்தில் இருந்துட்டு பிறகு மறுபடியும் மண்டே மார்னிங்கோ அல்லது சண்டே ஈவினிங்கோ வந்து கிளம்பி எங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்களோ அங்கே போவாங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் இங்கே சொல்லியிருக்காங்க. ஏன்னா சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்க நிறைய பேருன்னு, ஏன்னா சென்னை இங்கேருந்து ரொம்ப பக்கம் அப்படிங்கிறதால நிறைய பேர் சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்க இங்க வந்து நம்ம பார்க்க முடியுது. கூட பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து அடிக்கடி சந்தையும் இருக்குமா, அந்த சந்தையில வந்து எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து போட்டு விற்பாங்க. கூடவே கோயில் திருவிழாக்களின் போது வந்து பக்கத்துல இருக்கிற கிராமங்கள்ல இருந்தெல்லாம் மக்கள் வந்து இங்க அந்த திருவிழால கலந்துக்கிட்டு கூடவே அங்க அவங்களோட பொருட்கள் அவங்க ஊர்ல விளைந்த பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க சேல்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்கேயும் வந்து எல்லா பொருட்களுமே வந்து விலை மலிவாக இருக்கு, ஏன்னா வந்து அவங்களே அறுவடை பண்றதால இங்க நிறைய வாங்க முடியுது. இங்க வந்து நெல், கூடவே கம்பு, சோளம், அப்புறம் நிலக்கடலை இந்த மாதிரி பயிர்கள் வந்து இங்கே இருக்குது. எல்லா பொருட்களும் வந்து இங்கே விலைவாக, அதாவது விலை குறைவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடவே கத்திரிக்காய் இங்கே நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஸோ நான் கூட ஒரு 2 கிலோ வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். கத்திரிக்காய் வந்து புளிக்குழம்பெல்லாம் வச்சு சாப்பிடுங்களேன், பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி வாங்கலாங்கிற ஐடியாவில் தான் இருக்கேன். கூடவே பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே ஸ்கூல் இருக்குது. கூடவே பார்த்தோம் அப்படின்னா சந்தை அடிக்கடி இருக்கும்னு சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக ஊருணிகள், குளங்கள்லாம் நிறையா இருக்குது. கூடவே இங்கே குழந்தைங்க விளையாடுறக்கேனே வந்து ஒரு சின்ன ஒரு கிரவுண்டும் இருக்குது. ஸோ இங்கே வந்து இங்கே குழந்தைகள் வந்து சண்டே ஆகிட்டா ஜாலியாக இங்கே போய் விளையாண்டு என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கிற குழந்தைகளும் வெளியிலையும் போய் ஹாஸ்டல்லாம் தங்கி படிக்கிற குழந்தைங்களும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் இந்த அக்கா தான் சொல்லியிருக்காங்க. பக்கத்தில் தான் நிற்கிறாங்க, நம்ம பேசுகிறதும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களும் வந்து இப்போ நம்ம ஊரை பற்றி, நம்ம ஊரில் இவ்வளோலாம் இருக்கா, நம்ம ஊரை பற்றி சொல்கிறாங்களே அப்படின்னு அவங்களுக்கும் ரொம்ப பெருமையாக இருக்கும் போல இருக்குது. அவங்களோட முகத்திலேயே தெரியுது அந்த சந்தோஷம். ஸோ நான் வந்து இன்றைக்கி அணைக்கட்டு கிராமத்துலேருந்து உங்கள் கூட பேசிகிட்ருக்கேன். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.

எஃப்எம் 2103 கோவையில் நாம் கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி போவோமா ஊர்கோலம். இன்றைக்கி நான் அணைக்கட்டு அணைக்கட்டு அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு வந்திருந்தேன். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் இது. இங்கேருந்து கிளம்புறக்கே மனசில்லை, ஆனாலும் கிளம்பி தான் ஆகணும், ஏன்னா எனக்கு வேலை இருக்கே. அதனால் நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. பசேல்னு ஊர் என்றைக்குமே மறக்கவே மறக்காது, எப்போவுமே என் நினைவிலேயே நிற்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த கிராமத்துலேருந்து நான் இப்போ கிளம்ப போகிறேன். இந்த பஸ்ஸும் வந்துடுச்சு, நான் பஸ்ஸில் ஏற போகிறேன். ஸோ நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறும் நான் சுதாப்ரியா.

0: நேரம் 10:30.
1: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103. கவிதையும் கானமும். வணக்கம் நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ 103 கவிதையும் கானமும் நிகழ்ச்சியை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருப்பது தேவகி ஸ்ரீனிவாசன். என்ன ஆரம்பமே கெட்டி மேல சத்தம் கேக்குதே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு என்ன நாள்? ஆடி மாசம் கடைசி நாள். அப்போ நாளைக்கு ஜோடி மாசம், அதாவது ஆவணி பிறக்குது, கல்யாண சீசன் தொடங்குது. புதுமண தம்பதியர் ஆடி மாசத்துக்காக பிரிஞ்சிருக்காங்க. பிரிந்திருக்கும் அந்த ஜோடிகள் ஒன்றாக சேரும். புதிய புதிய ஜோடிகள் புதிதாக உருவாகும். கல்யாண கனவுகளோட இருக்கக்கூடிய இளைஞர்களோட மனசு எப்படியெல்லாம் படபடக்கும் இந்நேரம்!

0: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: எஃப்எம் ரெயின்போ 103ல கேட்டுட்டே இருக்கீங்க
1: கவிதையும் கானமும். கல்யாணத்தில் தான் எத்தனை வகைகள். சொந்தத்திலேயே பெண் கிடைத்துவிடும் சிலருக்கு, பிறந்ததுமே சிலருக்கு திருமணத்தை நிச்சயம் செய்து விடுவார்கள். இப்ப பேசி வச்சுக்கலாம், அப்புறமா பாத்துக்கலாம் என்று கல்யாண தரகர் என்ற ஒரு இனம் இருந்ததே, அவர்கள் மூலமாக சில பேருக்கு அமையும். நவீன தரகர்களான இணையதள ஊடக திருமண சேவை மையங்கள் மூலம் வரன்கள் அமையும். ஆனால் இதெல்லாம் பெற்றோர்களால் பெரியவர்களால் பார்த்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம். சில பேருக்கு காதலித்துதான் திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கை லட்சியமே இருக்குமாம். அந்த லட்சிய காதலும் லட்சிய கல்யாணமும் எப்படி எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் தெரியுமா? கல்யாணம்
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: எஃப்எம் ரெயின்போ 103 இசையோடு என்றும் நீங்கள்
1: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103. ஆடி மாத பிறப்பு சிறப்பு நிகழ்ச்சிகள் கேட்டிருப்பீர்கள். இது ஆடி மாத முடிவு சிறப்பு நிகழ்ச்சி. கவிதையும் கானமும் யோசித்து பார்த்தால் கல்யாண சந்தையில் ஆணுக்கு குறைந்தபட்ச வயதுதான் உண்டு. அதாவது ஒரு ஆண் என்பவன் படித்து வேலையில் அமர்ந்து ஒரு குடும்பத்தை எடுத்து நடத்தும் அளவுக்கு வாழ்க்கையில் ஸ்திரமான பின் திருமணம் என்ற ஒரு குறைந்தபட்ச வயதுதான் உண்டு. அதிகபட்ச வயது கிடையாது. எத்தனை வயதானாலும் ஆண் திருமணம் செய்து கொள்ளலாம், ஆணை திருமணம் செய்தும் கொள்வார்கள். ஆனால் பெண்களுக்கு குறைந்தபட்சம் 18 இருக்க வேண்டும்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

கவிதையும் கானமும். காதல் கல்யாணமோ இல்ல கல்யாணத்துக்கு பின் காதலோ, இரண்டு மனங்கள் இணைவதுதான் திருமணம். நம்முடைய சமுதாயத்தில் இரண்டு குடும்பங்கள் இணைவதுதான் திருமணம். எதிர்பார்ப்புகள் இல்லை என்றால் ஏமாற்றங்களும் இல்லை. இந்த ஆவணி மாதம் பிறந்தவுடன் பிரிந்திருக்கும் ஜோடிகள் எல்லாம் ஒன்றாக சேரட்டும், புதிய புதிய ஜோடிகள் பல பல உருவாகட்டும். பாதைகள் ஒன்றானால் பயணம் ஒன்றாகும். பயணம் முடியும் வரை அந்த பாதைகள் ஒன்றாகவே இருக்கட்டும் என்று மனமாற வாழ்த்துவோம். மேளச்சத்தத்தோடு ஒலித்த இந்த கவிதையும் கானமும் உங்களுக்கு பிடித்திருந்ததா? கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவரின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மேளச்சத்தம் ஒலிக்கட்டும். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு பயணித்தது தேவகி ஸ்ரீனிவாசன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.

மாண்புமை இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்ளும் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவின் நேரலை

0: திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் பதினோராவது பட்டமளிப்பு விழாவின் நேரலைக்கு வணக்கம் கூறி உங்களை வரவேற்பது சித்ரா திருவாளன் மற்றும் விஜயலட்சுமி ராம்குமார்.
1: வணக்கம் நேயர்களே. சோழவள நாட்டின் பண்டைய தலைநகரான திருவாரூர் அன்று கலாச்சாரத்தின் ஆணி வேராக திகழ்ந்தது. இன்று உயர்கல்வியினையும் ஆய்வு படிப்பினையையும் வழங்கி வரும் கல்விக் களஞ்சியமாகவும் விளங்குகிறது. திருவாரூரில் 2009 செப்டம்பர் மாதம் 30 மேனாள் தமிழக முதல்வர் மு. கருணாநிதி அவர்களின் முன்னிலையில் இந்திய நடுவண் அரசின் மேனாள் அமைச்சர் வில் சிபில் அவர்கள் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்கப்பட்டது திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தன் பயணத்தை தொடங்கிய தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் இன்று 55,000 சதுரடி பரப்பளவில் தன்னுடைய சொந்த வளாகமான நீலக்குடியில் 17 ஆய்வுக் கல்வியிலும் ஆழிபோல் விரிந்து நல்லறிவு புகட்டி வருகின்றது திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம். வேதாரண்யம் விளக்கழகு, திருவாரூர் தேரழகு, திருவிடைமருதூர் திருவழகு, மன்னார்குடி மதிலழகு என்பார்கள். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகமும் அழகுதான். பொன்பரப்பிய திருவீதியாம் திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழா இன்று சீரும் சிறப்புமாக இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவுள்ளது. நகரின் வீதியெங்கும் விழா கோலம். மாண்பமை துணை குடியரசுத் தலைவர் வரவேற்கும் விதமாக, சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வரவேற்கும் விதமாக பதாகைகள், மாவிலை தோரணங்கள், பூக்களால் அழகிய மாலைகள், வாழை மரங்கள் என மத்திய பல்கலைக்கழகம் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு கல்வி கண் திறக்கும் வளாகமாக மிளர்கிறது. முன்னதாக 5:30 அளவில் மாண்பமை துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து தனி விமானம் மூலம் திருவாரூர் புறப்பட்டு சென்றார். அவரை பல்கலைக்கழகத்தில் அற்புதமாக சிறப்பான முறையில் வரவேற்றார்கள். இந்த பட்டமளிப்பு விழாவில் மேல்நிலை குழுவினர், உயர்நிலை குழுவினர், செயற்குழுவினர், நிதிக்குழுவினர், கல்விக்குழு உறுப்பினர்கள், பேராசிரியர்கள், பணியாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள். இந்த விழாவில் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின்

0: வேந்தர் பேராசிரியர் கோ பத்மநாபன் அவர்கள் தலைமை வகிக்கின்றார். தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பொறுப்பு வகிக்கும் முதுநிலை பேராசிரியர் சுலோச்சனா சேகர் அவர்கள் வரவேற்புரையாற்றி அறிக்கையினை வழங்குகின்றார். தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலத்தின் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், உயர்கல்வித்துறை அமைச்சர் பி விஸ்வநாதன், திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் வி மோகனச்சந்திரன் ஆகியோரும் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள். இந்த விழாவில் துணை குடியரசுத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பல்கலைக்கழகத்தின் சிறந்த பட்டதாரிகளுக்கு தங்க பதக்கங்களை வழங்கி பட்டம் பெறும் மாணவர்களிடையே உரையாற்றவும் இருக்கின்றார்.
1: மேனாள் குடியரசுத் தலைவர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களின் வாய்மொழி, உலகை மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் கல்வி. திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் எதிர்கால மாணவர்கள் எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கை சவால்களை சமாளிக்க வெற்றி நடை போட வழிவகுத்து கொண்டே இருக்கிறது. 13 புலன்கள், 28 துறைகளின் கீழ் 66 பிரிவுகளில் கல்வி வாய்ப்புகள், 24 இளங்கலை, 27 முதுகலை, 29 ஆய்வு படிப்புகள், 3 பிஜி டிப்ளமா.
0: நேர்களே, திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் கல்வி அணி வகுப்பு துவங்கி நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இங்கே 11வது பட்டமளிப்பு விழா சீரும் சிறப்புமாக நடைபெற உள்ளது. அந்த பட்டமளிப்பு விழாவில் பாரத திருநாட்டின் மாண்புமை துணை குடியரசுத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி விழா பேருரையும் ஆற்றவுள்ளார். திருவாரூரில் அமைந்துள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் வழங்கப்படும் படிப்புகளின் பட்டியல் ஏராளம் ஏராளம். 4 ஒருங்கிணைந்த இளங்கலை படிப்புகள், அதாவது பிஏ பிஎட் தமிழ், பிஏ பிஎட் ஆங்கிலம், பிஏ பிஎட் ஹிந்தி, பிஎஸ்சி பிஎட் கணிதம், 5 ஒருங்கிணைந்த முதுநிலை படிப்புகளாக ஒருங்கிணைந்த எம்எஸ்சி இயற்பியல், வேதியியல், கணிதம், உயிரி தொழில்நுட்பம், ஒருங்கிணைந்த எம்ஏ பொருளாதாரம், ஒருங்கிணைந்த எம்பிஏ இசை, 2 முதுகலை படிப்புகள் பிஜி ப்ரோக்ராம்ஸ், எம்ஏ செம்மொழி தமிழ் ஆய்வுகள், ஆங்கிலம், ஹிந்தி, வரலாறு, பொருளாதாரம், மக்கள் தொடர்பியல், எம்எஸ்சி வேதியியல், பயன்பாட்டு உளவியல், புவியியல், நிலவியல், நோய் பரவலியல் மற்றும் பொது சுகாதாரம், தோட்டக்கலை ஆகியவையும் சிறப்பாக வழங்கப்பட்டு வருகின்றது. பதிவாளர் ஆர் திருமுருகன் தலைமையில் பட்டம் பெறும் மாணவர்கள் அரங்கினுள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். நேர்களை, பட்டமளிப்பு விழா நேரலைக்கு திருவாரூருக்கு அழைத்துச் செல்கின்றோம்.

0: தமிழகத்தின் ஆளுநர் அவர்களும் உடனிருக்கிறார். மற்றும் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர், பேராசிரியர் பெருமக்கள், ஆசிரியர்கள் அனைவரும் உடனிருக்கிறார்கள். இப்பொழுது இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் அனைவருக்கும் வணக்கங்களை சொல்லியபடி மேடையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். விழா இன்னும் சில நொடிகளில் தொடங்க உள்ளது.
1: Followed by the national anthem and the Tamil Thai Vaazhthu.

வணக்கம். மோஸ்ட் ரெஸ்பெக்டட் ஆனரபிள் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் அவர் கண்ட்ரி திரு சி பி ராதாகிருஷ்ணன்ஜி, திரு விஸ்வநாதன்ஜி இஸ் நாட் ஹியர், அவர் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர்

தாயின் அன்பாய், தந்தையின் அறிவாய், குருவின் ஒளியாய், தாயாய் தந்தையாய் குருவாய் தெய்வமாய் நாம் மனிதனமும் வழிபடுகின்ற சர்வ சக்தியையும் தன்னகத்தை கொண்டிருக்கின்ற புனித பாரத அன்னையின் பொற்பாதங்களை முதற்கண் பணிந்து வணங்கி, தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவிற்கு வருகைதந்து மேடையிலே என்னோடு அமர்ந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களும் அறிஞர் பெருமக்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை நான் முதலிலே உரித்தாக்குகிறேன். இன்றைக்கு மேடையிலே எனக்கு முன்னாலே நம்முடைய இளைய தலைமுறையினருக்கு மிக அற்புதமாக ஒரு உரையை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற தமிழகம் மற்றும் கேரளத்தினுடைய மேதகு ஆளுநர் ஸ்ரீமான் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர்ஜி அவர்களே, நம்முடைய நாகப்பட்டினம் மக்களவையினுடைய உறுப்பினர் பாசத்திற்கினிய அருமை சகோதரர் திரு செல்வராஜ் அவர்களே, தி சான்சலர் ஆஃப் அவர் யூனிவர்சிட்டி ஸ்ரீமான் ப்ரொஃபஸர் ஜி பத்மநாபன் ஜி அவர்களே, வைஸ் சான்சலர் ஆஃப் த யூனிவர்சிட்டி சீனியர் ப்ரொஃபஸர் சுலோச்சனா சேகர்ஜி அவர்களே, இங்கே வருகை புரிந்து அமர்ந்திருக்கின்ற வேளாங்குறிச்சி ஆதீனம் பூஜனிய சாமிஜி அவர்களே, பெற்றோர்களே, அறிஞர் பெருமக்களே, பேராசிரியர் பெருமக்களே, நாளைய நல்லுலகத்தில் இந்தியாவை உலகின் உச்சிக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்ற வேட்கையோடு இன்றைக்கு பட்டமளிப்பு விழாவிலே பட்டங்களை பெறுவதற்காக காத்து கொண்டிருக்கின்ற எனது அருமை மாணவ கண்மணிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து

முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கி, இட் கிவ்ஸ் மீ இம்மென்ஸ் பிளஷர் டு பி வித் யூ ஆல் ஃபார் தி 11th கான்வொகேஷன் ஆஃப் தி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு. டுடே இஸ் தி மெமரபிள் மைல் ஸ்டோன் இன் தி லைஃப் ஆஃப் திஸ் யூனிவர்சிட்டி அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இன் தி லைஃப்ஸ் ஆஃப் தி யங் கிராஜுவேட்ஸ் ஹூ அசம்பிள்டு ஹியர் டு கெட் தேர் டிகிரிஸ். We gather to celebrate the transformative power of education, the pursuit of knowledge, and the dedication, perseverance, and resilience that have brought each one of you to this significant moment of your life. My heartiest congratulations to every graduate who is going to receive the degree today. This achievement belongs not only to you, but belongs to your parents who have dedicated their scarce resources on you, who always dream on you, who always

0: success, fulfillment, good health, and the satisfaction of making a meaningful difference to the society. May your journey contribute to building the India of our dreams. An India that is prosperous, inclusive, innovative, compassionate, and well-developed. That is the dream of all of us. And the dream will become reality because of your dedication, your hard work, your initiative. My blessings and best wishes are with all of you. In all your future endeavors, you should be so successful. இன்று இங்கே பட்டம் பெற்றுள்ள மாணவர்கள் ஒவ்வொருவரும் வாழ்வில் வெற்றி பெறவும், பலம் பெறவும், நலம் பெறவும், மகத்தான சாதனைகளை படைக்கவும் அவர்களுடைய கற்பனையில் தோன்றுகின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நாட்டு மக்களுக்கும் உலகத்திற்கும் நடைமுறையிலே வகுத்தளிக்கவும் இறைவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். நிச்சயமாக இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பான் என்று இறைவனுடைய திருவடிகளை பணிந்து வணங்கி உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். ஜெய் ஹிந்த், லாங் லிவ் மதர் பாரத். நன்றி, வணக்கம்.
1: Thank you, sir. Honorable Chancellor, may I request you to confer the degrees and diplomas on the graduates.

ரச்சகொண்டா கணேஷ், மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், டாக்டர் சுஷீலா ரவி, என்டோமென்ட் கோல்ட் மெடல். வருண்குமார் எஸ், எம்ஏ கிளாசிக்கல் தமிழ் ஸ்டடீஸ், புலவர் ஆர் வி பழனிசாமி கனகமணி, என்டோமென்ட் கோல்ட் மெடல். ஐஸ்வர்யா கே, பிஓக் டிஜிட்டல் ஜேர்னலிசம் அண்ட் மல்டிமீடியா அப்ளிகேஷன், ஸ்ரீ உடையப்பா ட்ரஸ்ட் காரைக்குடி, என்டோமென்ட் கோல்ட் மெடல். கிருத்திகா பி, டிப்ளமா இன் எபிகிராஃபி அண்ட் ஹெரிட்டேஜ் மேனேஜ்மெண்ட், த எம்பரர் பெருப்பிடகு முத்தராய சுவரன் மாறன் பிடாரி ட்ரஸ்ட், என்டோமென்ட் கோல்ட் மெடல். யூனிவர்சிட்டி கோல்ட் மெடல்ஸ், ரேஷ்மா சர்க்கார், எம்எஸ்சி அப்ளைட் சைக்காலஜி, கௌசிகா பி, மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்,

சுபலக்ஷ்மி ஏ, இன்டெகிரேட்டட் பிஎஸ்சி பிஎட் மேத்தமேட்டிக்ஸ். கிருஷ்ணராஜ் கேபி, எல்எல்எம் கார்பரேட் லா அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ். ரசிகப்பிரியா பி, எம்எஸ்சி ஹார்டிகல்ச்சர் ஃப்ரூட் சயின்ஸ். சக்கினாரப்பு ஸ்ரீநிதி, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். வைஷாக் சிபி, எம்டெக் மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. தர்ஷினி எம், பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் ஒகேஷனல். ராஜா எம், டிப்ளமா இன் சிலம்பாட்டம். தீபிகா எஸ், பிஜி டிப்ளமா இன் டேட்டா சயின்ஸ். அமுதவலி எஸ், பிஎஸ்சி டெக்ஸ்டைல்ஸ். திருஷ்டாந்த் சென், எம்எஸ்சி வைல்ட் லைஃப் சயின்ஸ் அண்ட் ஆர்த்தனோலஜி. முகமது சுஹேல் மீரன் எஸ், டிப்ளமா இன் ஒகேஷனல் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி. அஸ்வினி தேவ் சுரேஷ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி. சனா ஹுசேன், எம்எஸ்சி பிசிக்ஸ்.

அருள் ராகவன் டிவி இன்டகிரேட்டட் எம்எஸ்சி பிசிக்ஸ். ஆர்த்ரா பி, பிஜி டிப்ளமா இன் கெமிக்கல் லேப் டெக்னீஷியன். அமில்தனி டி, பிஎஸ்சி டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ். சரண்யா ஜி, மாஸ்டர் ஆஃப் காமர்ஸ். அலேகா மேத்யூ, எம்பிஏ டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட். ஃபாத்திமா மிசோனா, எம்பிஏ அப்பாரல் மேனேஜ்மெண்ட். பிரீத்தி ஏஆர், எம்பிஏ ரீட்டெயில் மேனேஜ்மெண்ட்.

மரியம் மேத்யூ, MBA டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட். சுபஸ்ரீ HD, MBA டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்.

நவநீதன் என், எம்பிஏ டெக்ஸ்டைல் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ். ராமாயப்பன் எம், பிபிஏ டெக்ஸ்டைல் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ். நேஹா ஜேஎஸ், எம்ஏ மாஸ் கம்யூனிகேஷன். வித்யா பிஜாய், எம்எஸ்சி அப்ளைட் ஜியாலஜி.

ஸ்வாதி சங்கரி டி, எம்எஸ்சி பயோடெக்னாலஜி. கீதா சுரேஷ், எம்எஸ்சி எபிடமாலஜி அண்ட் பப்ளிக் ஹெல்த். அபர்ணா பி, எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி. ஹரிதா விஎஸ், எம்எஸ்சி அப்ளைட் மேத்தமேட்டிக்ஸ். ராஜசரண்யா எம், எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ். சந்தியா தேவி எம், எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நற்கவி டி, இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ். நிரஞ்சனா ஹரி, எம்ஏ எக்கனாமிக்ஸ். தேவ்னா விஜய், எம்ஏ இங்கிலீஷ். கே மகிலா, எம்ஏ ஹிந்தி. இத்தே ஸ்ருதி, எம்ஏ ஹிஸ்டரி. அஞ்சுமா எஸ், மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க். அனகா எல், இன்டெகிரேட்டட் எம்ஏ எக்கனாமிக்ஸ். அண்ட் நிதீஷ் எம், பேச்சுலர் ஆஃப் வொகேஷனல் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி.

சீரும் சிறப்புமாக நடைபெற்றது திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழா. இன்று 1103 மாணவர்கள் பட்டம் பெற்றுள்ளார்கள். 50 மாணவர்களுக்கு தங்கப்பதக்கங்கள். இதில் மொத்தம் 616 மாணவிகள், 487 மாணவர்கள் இன்று பட்டம் பெற்றுள்ளார்கள். 45 பல்வேறு துறை முனைவர் பட்டங்களும் இன்று வழங்கப்பட்டன.

மதிப்புமிக்க தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பின்படி 2 ஆண்டுகள் தொடர்ந்து இந்தியாவின் முதல் 100 பல்கலைக்கழகங்களில் தனது இடத்தை பிடித்ததன் மூலம் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் குறிப்பிடத்தக்க சாதனையை படைத்துள்ளது. திருவாரூரில் அமைந்துள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் 2009 நாடாளுமன்ற சட்டத்தால் நிறுவப்பட்ட 12 மத்திய பல்கலைக்கழகங்களில் முதல் பல்கலைக்கழகமாக தரவரிசையில் உள்ளது என்ற செய்தியுடன் இந்த நேரலையை நிறைவு செய்கிறோம். நேயர்கள், இதுவரை கேட்டது மாண்புமை இந்திய குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்ட திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவின் நேரலை. நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி.

ஆகாஷ்வாணி சென்னை. வாத்தியவிருந்த கேட்கலாம். சந்திரஜோதி ராகத்தை அடிப்படையாக கொண்டு இசையமைக்கப்பட்ட வாத்தியவிருந்த இசையமைத்து நடத்தியவர் M.Y. காமசாஸ்திரி அவர்கள்.

வாத்தியவிருந்த கேட்டோம். சந்திரஜோதி ராகத்தை அடிப்படையாக கொண்டு இசையமைக்கப்பட்ட வாத்தியவிருந்தா இசையமைத்து நடத்தியவர் எம் ஒய் காமசாஸ்திரி அவர்கள். நிகழ்ச்சி ஒலிக்களஞ்சியத்திலிருந்து இடம்பெற்றது. நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம், இன்றிரவு 9:30 மணிக்கு

0: குச்சேல சரித்திரம் இசை பேருரை கேட்கலாம். நிகழ்த்தியவர் நீடாமங்கலம் பி அலமேலு அவர்கள், பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், ஜே கணேசன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி இரவு 9:30 குச்சேல சரித்திரம். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம்.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியில்
2: அறுவடை செஞ்சதுக்கு அப்புறமா அந்த கீழ்த்தண்டுகள்லேருந்து இருக்கிற அந்த கூட்டுப்புழு அதுலேருந்து வர்ற அந்து பூச்சிகள் களை செடிகளில் போய் உட்காந்துக்கும். அடுத்து போகும் நம்ம வந்து பயிரிடும் பொழுது திருப்பி இதை வந்து தாக்கும். வைர முதுகு பூச்சின்னு சொல்லுவோம், அது ரொம்ப தாக்குதல் அதிகமாக இருக்கும் எதுலனா இந்த முட்டைக்கோசில் இதுலலாம். அதனால இந்த முள்ளங்கியை நம்ம போடலாம், இல்லை கடுகு செடியை நம்ம போடலாம், இந்த செவ்வந்தி இதெல்லாம் வந்து போடும் பொழுது புழுக்களுடைய தாக்குதலை கட்டுப்படுத்தலாம்.
1: அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் V.A. விஜயசாந்தி அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில்.
3: அழுக்குகள் கிருமிகள் அதெல்லாம் வயித்துக்குள்ள போகும். இதனால வயித்துல ஃபுட் பாய்சனிங் போன்ற பிரச்சனைகள் வரும். அது மட்டும் இல்லாம கை கழுவாம சாப்பிடும் போது நுரையீரல் பிரச்சனைகள், ஏன் தோல் பிரச்சனைகள் கூட வரும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லிருக்காங்க.
4: இப்ப என்ன உனக்கு கைதானே கழுவணும், ஒரே நிமிஷத்துல போயிட்டு கை கழுவிட்டு வந்துடுறேன்.
3: கை கழுவுறதுக்கும் சில வழிமுறைகள் எல்லாம் இருக்கு.
4: கை கழுவுறதுக்கா?
3: கண்டிப்பா. கை கழுவும் போது முதல்ல ஓடுற நீரால இரண்டு கைகளையும் நம்ம வந்து ஈரம் செஞ்சுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் சோப்பு எடுத்து உள்ளங்கை, கைக்கு மேல்புறம், நகக்கண்கள், விரல் இடுக்குகள் இந்த எல்லா இடத்தையும் சோப்பு நம்ம நல்லா தேய்ச்சி கழுவணும். மறுபடியும் ஓடுற நீரால கையை கழுவணும். இதுதான் கை கழுவுற முறை.
4: ஓ, நீ சொல்றத பார்த்தா நம்ம ஒழுங்கா கை கழுவுனா நம்மள தொற்றக்கூடிய பாதி தொற்று நோய்கள் இருந்து தப்பிக்கலாம் போல இருக்கே.
3: கண்டிப்பா, சாப்பிடறதுக்கு முன்னாடி கையை ஒழுங்கா கழுவுங்க, நோய்கள் வராம பாதுகாத்துக்கோங்க.
0: இனி தமிழில் செய்திகள் தொடரும். ஆகாஷ்வாணி

0: நோய்கள் வராம பாதுகாத்துக்கோங்க.
1: இனி தமிழில் செய்திகள் தொடரும். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உயர்கல்வி நிறுவனங்கள் பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றுள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பொதுத்துறை வங்கிகளுக்கான உயர்நிலைக்குழு விரைவில் அமைக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் லக்கீசராய் மாவட்டம் அசோக்தாம் கோவிலில் இன்று நேரிட்ட கூட்ட நெரிசலில் 7 பேர் உயிரிழந்தனர். இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் மாநாடு கூட்டு முயற்சிகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையால் நாட்டின் உயர்கல்வி நிறுவனங்கள் பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றுள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், அதிக அளவில் மத்திய பல்கலைக்கழகங்கள், நிர்வாகவியல் கல்லூரிகள், தொழில்நுட்ப கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் 12 எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதனால் மருத்துவக் கல்விக்கு உத்வேகம் அளிக்கப்படுவதுடன் ஏராளமான ஏழை எளிய மக்களும் தரமான உயர்தர சிகிச்சை பெற்று வருவதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பொதுத்துறை வங்கிகளுக்கான உயர்நிலைக் குழு விரைவில் அமைக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெறும் 2 நாள் பொதுத்துறை வங்கிகள் மாநாட்டில் பேசிய அவர், வங்கித்துறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்களை இந்த உயர்நிலைக் குழு அரசுக்கு பரிந்துரைக்கும் என்று கூறினார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் முயற்சியில் பொதுத்துறை வங்கிகளின் பங்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவர் தெரிவித்தார். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொது நிதி நிறுவனங்களும் மாறிவரும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப முக்கியத்துவம் வாய்ந்த பணிகளை மேற்கொள்வது குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாக கூறினார். வங்கி நிறுவனங்களும் நிதி நிறுவனங்களும் இணைந்து செயல்படுவதன் அவசியத்தை திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தினார். பீகார் மாநிலம் லக்கீசராய் மாவட்டம் அசோக்தாம் கோவிலில் இன்று நேரிட்ட கூட்ட நெரிசலில் 7 பேர் உயிரிழந்தனர். சாவன் மாதத்தில் மேற்கொள்ளப்படும் சிறப்பு பூஜையின் போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டபோது இந்த விபத்து ஏற்பட்டது. படுகாயமடைந்த 10 பேர் பாட்னா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை மாநில அரசு செய்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பீகார் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். 15வது இந்தியா தாய்லாந்து கூட்டு ராணுவ பயிற்சிக்காக இந்திய ராணுவக் குழு இன்று புறப்பட்டுச் சென்றது. பாதுகாப்பு அமைச்சகம் இதுகுறித்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மைத்ரி எனப்படும் இந்த கூட்டு ராணுவ பயிற்சி இரு நாடுகளுக்கும் இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடர்ந்த காட்டுப்பகுதிகளிலும் நகரப்பகுதிகளிலும் ஊடுருவும் தீவிரவாதிகளை கண்டறிந்து ராணுவ நடவடிக்கையை மேற்கொள்வதற்கான பயிற்சியும் இதில் மேற்கொள்ளப்பட உள்ளது. ராணுவத்தினருக்கான களப்பயிற்சிகள், வகுப்புகள் உள்ளிட்டவையும் இதில் இடம்பெற்றுள்ளன. ராணுவத்தில் சேர்க்கப்பட்டுள்ள புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் அவற்றை கையாள்வதற்கான நடைமுறைகள் குறித்தும் இதில் விளக்கம் அளிக்கப்பட உள்ளது. ராணுவம், விமானம் மற்றும் கடற்படையினர் இணைந்து மேற்கொள்ளும் நடவடிக்கைகளும் இந்த பயிற்சியில் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை தொடங்கவுள்ள இப்பயிற்சி இம்மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சுயமாக பதிவு செய்யும் முறை இன்று தொடங்கியது. இம்மாதம் 31ஆம் தேதி வரை இதற்கான இணையதள வசதி செயல்பாட்டில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த 1115 கிராமங்கள் மற்றும் 3 நகராட்சிகளில் இந்த சுய பதிவு முறை தொடங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வசிக்கும் இடம், தொழில் உள்ளிட்ட 40 கேள்விகள் இந்த சுய பதிவு செய்யும் படிவத்தில் இடம்பெற்றுள்ளது. அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட 4 மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கு தலா 15,000 ரூபாய் இடைக்கால நிவாரணத்தை அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் ஹிமந்த பிஸ்வ சர்மா விடுவித்துள்ளார். குவஹாத்தியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

0: சிவாகர், கோலாகட், ஜோர்ஹட், சரைதியோ ஆகிய மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கு உடனடியாக இந்த தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு அளிப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு நிர்வாகம் முழுவீச்சில் மேற்கொண்டு வருவதாகவும் டாக்டர் ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை harghartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு மாநாடு கூட்டு முயற்சிகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சகத்தின் பொருளாதார உறவுகளுக்கான செயலர் திரு சுதாகர் தலேலா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் முன்னோட்டமாக பிரிக்ஸ் பொது சந்திப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், மனிதாபிமான அணுகுமுறைக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் பிரிக்ஸ் மாநாடு திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 350 மேற்பட்ட கூட்டங்கள் இந்த மாநாட்டையொட்டி பல்வேறு நகரங்களில் நடைபெற்றதாக அவர் கூறினார். அரசியல், பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பு ஆகியவற்றை உறுப்பு நாடுகளுக்கு இடையே வலுப்படுத்துவதை முக்கிய குறிக்கோளாக கொண்டு பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடைபெற உள்ளதாக அவர் தெரிவித்தார். வளர்ந்து வரும் நாடுகளின் எதிர்பார்ப்புகளை உலக அரங்கிற்கு கொண்டு செல்ல வேண்டியதன் அவசியத்தையும் இம்மாநாடு வலியுறுத்தும் என்று அவர் கூறினார். பன்முக கட்டமைப்புக்கான ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்துவதற்கான தளமாக இது அமையும் என்று திரு சுதாகர் தலேலா தெரிவித்தார். நடப்பாண்டுக்கான பிரிக்ஸ் உச்சி மாநாடு புதுதில்லியில் அடுத்த மாதம் 12 தொடங்குகிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்த கைவினைப் பொருட்கள் தயாரிப்பான டோக்ரா பாணி உலோக சிற்பக்கலையை சத்தீஸ்கட் மாநில பழங்குடியின மக்கள் போற்றி பாதுகாத்து வருகின்றனர். தங்களது கலை பாரம்பரியத்தை டோக்ரா பழங்குடியின மக்கள் இந்த சிற்பங்கள் மூலம் வெளிப்படுத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சத்தீஸ்கர் மாநிலத்தின் பஸ்தர் பகுதியைச் சேர்ந்த மலைவாழ் பழங்குடியின மக்களின் மிகச்சிறந்த அடையாளங்களில் ஒன்றாக டோக்ரா பாணி உலோக சிற்பக்கலை தயாரிப்புகள் திகழ்கின்றன. டோக்ரா கலை என்பது இந்தியாவின் பழமையான உலோக சிற்பக்கலைகளில் ஒன்றாகும். இது பெரும்பாலும் மெழுகு வார்ப்பு முறை மூலம் தயாரிக்கப்படுகிறது. இந்த கலைக்கு சுமார் 4000 மேலான பாரம்பரியம் இருப்பதாக கருதப்படுகிறது. டோக்ரா சிற்பங்கள் பொதுவாக வெண்கலம், பித்தளை உள்ளிட்ட உலோகங்களால் உருவாக்கப்படுகின்றன. மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், பழங்குடியின வாழ்க்கை, தெய்வ உருவங்கள் மற்றும் அன்றாட வாழ்க்கை காட்சிகள் ஆகியவை சிற்பங்களின் முக்கிய கருப்பொருளாக உள்ளன. இந்த சிற்பங்களின் தனி சிறப்பு அவற்றில் காணப்படும் கையால் செய்யப்பட்ட இயற்கையான வடிவமைப்பு மற்றும் நுணுக்கமான அலங்கார வேலைப்பாடுகள் ஆகும். தங்களின் வாழ்க்கை முறையை முழுக்க முழுக்க டோக்ரா பாணி சிற்பக்கலையில் உருவாக்கி சத்தீஸ்கர் மாநில பழங்குடியினர் சாதனை படைத்து வருகின்றனர்.
3: ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக சத்தீஸ்கர் மாநிலம் குண்டேகாவ் கிராமத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: மேற்கு வங்க மாநிலம் பிர்பூம் மாவட்டத்தில் விடுதி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். அந்த விடுதியில் வரவேற்பறையில் ஏற்பட்ட தீ படிப்படியாக 4 கட்டடத்தில் பரவியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிகாலை நேரத்தில் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அமெரிக்காவின் ஹவாய் மாகாணத்தில் லாலா சூறாவளி தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்தார். பிக் ஐலாண்ட் தீவில் கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டதில் அதிக அளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லாலா சூறாவளி குறித்து தெரிவித்துள்ள ஹவாய் மாகாண ஆளுநர் திரு ஜோஷ் கிரீன், உடைமைகளுக்கு மட்டும் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் உயிரிழப்பு பெரிய அளவில் இல்லை என்றும் கூறியுள்ளார். அப்பகுதிகளில் தொடர்ந்து மிக கனமழை பெய்து வருகிறது. 2 மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இப்போட்டி மாலை 6:30 தொடங்குகிறது. கேலையில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3 இன்று உணவு இடைவேளையின் போது இலங்கை முதல் இன்னிங்ஸில் 5 இழப்புக்கு 99 எடுத்துள்ளது. இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 462 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. தில்லியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி இன்று சீனாவின் யூ கே ஷியை எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து அயர்லாந்தின் சோஃபியா நோபலை எதிர்த்து விளையாடுகிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உயர்கல்வி நிறுவனங்கள் பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பொதுத்துறை வங்கிகளுக்கான உயர்நிலைக் குழு விரைவில் அமைக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பீகார் மாநில

0: மாநிலம் லக்கிசராய் மாவட்டம் அசோக்தாம் கோவிலில் இன்று நேரிட்ட கூட்ட நெரிசலில் 7 பேர் உயிரிழந்தனர். இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் மாநாடு கூட்டு முயற்சிகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 12:50.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
1: நேர்களே, நாளை இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
1: நேயர்களே, நாளை இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
1: இனி சேந்திசை பாடல்கள் கேட்கலாம்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: சேந்தி செயல் தொடர்வது முன் சேவதன் என தொடங்கும் சிந்தி மொழி பாடல்.

0: வாழ்க்கையை
1: சேர்ந்து செய் நிறைவு செய்வது மனுஹோ நிர்பயா என தொடங்கும் ஹிந்தி மொழி பாடல்.

0: சேந்திசை பாடல்கள் கேட்டீர்கள்.
1: இன்னும்
0: சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.

0: ஆகாஷ்வாணி. என்னுயிர் தோழி.
1: இன்றைய நிகழ்ச்சியில் மங்கள குரு கிருபா பஜன் மண்டலி உறுப்பினர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியை கேட்கலாம்.
2: சிறப்பு நிகழ்ச்சியாக தேசபக்தி பாடல்களை மங்கள குரு கிருபா இசைக்குழுவில் இருந்து பாட வருகிறார்கள். இதில் பங்கேற்பவர்கள் புவனா, சுபத்ரா, சுகந்தி, பிரசாந்தி ராம், பிரசாந்தி பிரகாசம், லக்ஷ்மி, தீபா, சாந்தி, பானுமதி, வத்சலா மற்றும் சுஷீலா. இவர்களுடன் வீணை வாசித்தவர் என் விஜயலட்சுமி, மிருதங்கம் வாசித்தவர் ரஞ்சனி. இப்பொழுது வந்தே மாத்திரம் என்னும் தேசபக்தி பாடலை கேட்டு அனுபவிக்கலாம்.

0: நமது சுதந்திர தினத்தை பற்றி அழகான ஒரு சிறப்புரையாற்ற வருகிறார் என் சுகந்தி அவர்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவின் சுதந்திரம் என்பது ஒவ்வொரு இந்தியனுக்கும் பெருமைக்குரிய பொன்னான நாளாகும். ஆங்கிலேய ஆட்சியிலிருந்து 200 ஆண்டு கால அடிமைத்தளத்திற்கு பிறகு 1947 ஆகஸ்ட் 15 அன்று நாம் விடுதலை பெற்றதை நினைவு கூறும் நாளாகும். இந்த நாளை நாம் ஒவ்வொரு ஆண்டும் மிகுந்த பெருமையோடும் தேசப்பற்றோடும் கொண்டாடுகிறோம். நமக்கு எளிதாக கிடைக்கவில்லை இந்த சுதந்திரம். தேசத்தந்தை மகாத்மா காந்தி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், பால கங்காதர திலகர், ராணி லக்ஷ்மிபாய் போன்ற பல தலைவர்கள் மற்றும் தியாகிகளின் நீண்ட போராட்டத்தின் விளைவாக இந்த சுதந்திரம் நமக்கு சாத்தியமானது. அவர்களின் வியர்வையாலும் இரத்தத்தாலும் தான் நாம் இன்று சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம்.

என்ற மகாகவி பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப நாம் இன்று சுதந்திரமாக வாழ்வது நம் தியாகிகள் பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தால்தான். 17ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை பல குறுநில மன்னர்கள் ஆண்டனர். ஆங்கிலேயர்கள் 16ஆம் நூற்றாண்டு வணிகத்திற்காக பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் மூலம் இந்தியாவிற்கு வந்தனர். வியாபாரம் செய்யும் நோக்கில் நம் நாட்டில் ஊடுருவி சிறிது சிறிதாக நம்மை ஆக்கிரமித்தனர். இவர்களை அவ்வப்போது நம் மன்னர்கள் மற்றும் பாளையக்காரர்கள் சிலர் எதிர்த்து வந்தனர். நம் தமிழ்நாட்டிலும் பல விடுதலை போராட்ட வீரர்கள் மற்றும் புரட்சித் தலைவர்கள் அந்தந்த காலகட்டங்களில் ஆங்கிலேயர்களின் ஆளுமையை எதிர்த்து வந்தனர். அதில் முதன்மையானவர் சிவகங்கை ராணியான வீரமங்கை வேலுநாச்சியார் ஆவார். திருநெல்வேலியைச் சேர்ந்த பூலித்தேவர், "வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி" என்று வீரமாக உரைத்து ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தை எதிர்த்த வீரபாண்டிய கட்டபொம்மன், தென்னிந்திய புரட்சி செய்த மருது சகோதரர்கள் ஆங்கிலேயரின் கப்பல் வணிகத்தை எதிர்த்து சுதேசி நாவாய் சங்கம் என்ற சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய வ.உ. சிதம்பரம் பிள்ளை, "ஆயிரம் உண்டிங்கு ஜாதியெனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி" தனது உணர்வு பூர்வமான பாடல்கள் மற்றும் எழுத்துக்கள் மூலம் தமிழ்நாட்டில் தேசிய உணர்வு மற்றும் நாட்டுப்பற்றை மக்களுக்கு ஊட்டிய மகாகவி பாரதி, தீரன் சின்னமலை திருநெல்வேலி ஆட்சியரான ஆஷ்துரையை சுட்டுக்கொன்று தனது உயிரை தியாகம் செய்த வாஞ்சிநாதன் ஆங்கிலேய அரசுக்கான எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டபோது ஆங்கில அரசின் காவல்துறையால் தடியடிக்கு உள்ளாகி கீழே விழுந்த நிலையிலும் தன் கையில் இருந்த தேசிய கொடியை உயர்த்தி பிடித்து கொடிகாத்த குமரன் என்று போற்றப்படும் திருப்பூர் குமரன் மற்றும் சுப்பிரமணிய சிவா போன்ற பலரும் ஆவர். 1914 முதல் உலகப் போருக்கு பிறகு நம் தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் முதல் சத்தியாகிரகத்தை தொடங்கி ஆங்கிலேயரை எதிர்த்தார். 1930 தண்டி யாத்திரை என்ற உப்பு சத்தியாகிரக இயக்கம் ஒத்துழை

வேட்டையாமை இயக்கம் மற்றும் வெள்ளையனே வெளியேறு போன்ற பல போராட்டங்களை நம் தேசத்தந்தை முன்னின்று நடத்தி நமக்கு விடுதலை பெற்றுத்தந்தார் என்றால் மிகையாகாது. கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்ற நாமக்கல் கவிஞரின் வரிகளுக்கு ஏற்ப நம் தேசப்பிதா மகாத்மா காந்தி நடத்திய அறவழி போராட்டம் உச்சத்தை அடைந்த பிறகு ஆங்கிலேய கவர்னர் ஜெனரல் மவுண்ட்பேட்டன் அவர்கள் இந்தியாவிற்காக சுதந்திர அறிக்கையை வெளியிட்டார். இவ்வாறாக பல போராட்டங்களுக்கு பிறகு நாம் 1947 ஆகஸ்ட் 15 நள்ளிரவு ஆங்கிலேய ஆட்சியிலிருந்து மீண்டு சுதந்திரம் பெற்றோம். சுதந்திரம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது நமது உரிமை மற்றும் கடமையாகும். சுதந்திர தினம் என்பது நமது சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்களை நினைவூட்டுகிறது. அவர்களின் தியாகத்தாலேயே நாம் இன்று சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம். நமது தேசிய கொடியை ஏற்றி தேசிய கீதம் பாடி இந்த நாளை நாம் பெருமையோடு கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு வருடமும் சுதந்திர தினத்தன்று நம் பாரத பிரதமர் அவர்கள் செங்கோட்டையில் நம் தேசிய கொடியை ஏற்ற முப்படை அணிவகுப்பு பல்வேறு சாகசங்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் பலவும் மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. சுதந்திர தினத்தன்று அனைத்து மாநிலங்களிலும் அந்தந்த மாநில முதல்வர்கள் தேசிய கொடியேற்றி உரையாற்றுவர். இந்நாளில் நாம் நம் சுதந்திரத்திற்காக தங்கள் நல்லுயிரை ஈந்த தியாகிகளை நினைவு கூறுவோம். பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு சுதந்திர தினத்தன்று விருதுகள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்படுகின்றனர். செப்புமொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையாள் என பாடிய மகாகவி பாரதியாரின் வரிகளுக்கு ஏற்ப சாதி மதம் மொழி என பல வேறுபாடுகள் இருந்தாலும் அனைத்தையும் கடந்து நாம் அனைவரும் இந்தியர்கள் என இணைந்து நம் தேசப்பற்றை வெளிப்படுத்தும் நாள்தான் நம் சுதந்திர தினம். வானில் பறக்கும் மூவர்ணக் கொடி நம் நாட்டின் வீரத்தின்படி, ஆயிரக்கணக்கான தியாகிகளின் தியாகத்தால் நாம் பெற்றோம் சுதந்திரம். இத்தருணத்தில் சாதி மதங்கள் கடந்து நாம் ஒன்றாய் நிற்போம். இந்தியர் என்ற பெருமையுடன் வாழ்வோம். பாரத தேசத்தின் புகழை உலகெங்கும் பரப்புவோம். வாழ்க பாரதம். வந்தே மாதரம்.

இப்பொழுது பாரதத் தாயை பணிந்து வணங்கும் வீரமைந்தர் நாம் என்னும் அழகான தேசபக்தி பாடலை கேட்டு அனுபவிக்கலாம்.

இப்பொழுது நம் பாரத தாய்க்கு நன்றி செலுத்தும் விதமாக எம்மை இன்றே இன்னமுது ஊட்டிய பாரத மாதா என்ற தேசபக்தி பாடலை கேட்கலாம்.

0: இதுவரை மங்கள குரு கிருபா பஜன் மண்டலி உறுப்பினர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியை கேட்டீர்கள்.
1: இதன் தொடர்ச்சியை நாளைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
2: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. aircennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
3: தொகுப்பில் உதவி எம் விஜயகாந்த், அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி,
4: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
5: 101.4 சென்னை எஃப்எம் திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3-2 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி வருகிறது. இன்று பிற்பகல் 3-2 நீரிழிவு நோய் உள்ளவர்கள் தங்கள் பற்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம், பல் மருத்துவர் டாக்டர் ஆர் பிரபு அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம். இன்று பிற்பகல் 3-2 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பல் மருத்துவர் டாக்டர் ஆர் பிரபு அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நீங்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டுகளிக்கலாம். இனி மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல்

0: தமிழகத்தில் இன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் நீர்நிலைகளை புனரமைக்கும் பணிகளை நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் ஒற்றையர் முதல் சுற்றில் ஆயுஷ் ஷெட்டி, பி வி சிந்து உள்ளிட்டோர் இன்று களமிறங்குகின்றனர். இனி விரிவான செய்திகள். நாட்டில் மாணாக்கர் கல்வி கற்பதற்கான மிக வலுவான கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் மாணாக்கருக்கு பட்டங்களை வழங்கி உரையாற்றிய குடியரசு துணைத் தலைவர், மாணாக்கர் தாங்கள் கற்ற கல்வியை சமுதாயத்திற்கு வழங்குவதை என்றென்றும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றார். நாட்டில் கல்விக்கான கட்டமைப்புகள் அனைத்தும் ஒவ்வொரு சாமானியரின் வரி வருவாயிலிருந்து உருவாக்கப்பட்டது என்பதை அனைவரும் உணர வேண்டியதன் அவசியம் குறித்தும் வலியுறுத்தினார். நாட்டில் பொதுத்துறை வங்கிகளுக்கான உயர்மட்ட குழு ஒன்று விரைவில் அமைக்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பொதுத்துறை வங்கிகள் தொடர்பான இரண்டு நாள் மாநாட்டை இன்று துவக்கி வைத்து வங்கி சீர்திருத்தங்களின் அடுத்த கட்ட முன்னெடுப்புகள் குறித்து இக்குழு தீர்மானிக்கும் என்றார். வங்கிகளின் எதிர்கால பங்கு குறித்த பரிந்துரைகளை இக்குழு உருவாக்கும் என்றார். இம்மாநாட்டில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெறும் என நம்பிக்கை வெளியிட்டார். வாரா கடன் அளவு மிக குறைவான அளவிலேயே இருப்பதால் இந்திய வங்கிகள் வலுவான நிலையில் உள்ளதாகவும் இதன் மூலம் இத்துறை சார்ந்த சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வகை செய்யப்படுவதாகவும் எடுத்துரைத்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா எனும் இலக்கை அடைவது வங்கியாளர்களின் இன்றியமையா பணிகள் குறித்து எடுத்துரைத்த அமைச்சர், நாட்டில் வங்கிகள் மற்றும் நிதித்துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து இம்மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படும் என்றார். தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட பயிர்க்கடன்களுக்கு கூடுதல் தள்ளுபடியை அறிவிப்பை முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் இன்று வெளியிட்டுள்ளார். பேரவையில் அவை விதி 110 கீழ் அறிக்கை தாக்கல் செய்து பேசிய அவர், 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுவதாக எடுத்துரைத்தார். 75,000 ரூபாய் முதல் 100,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றவர்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாயும், 100,000 மேல் பயிர்க்கடன் பெற்றவர்களுக்கு 35,000 ரூபாயும் தள்ளுபடி செய்யப்படும் என்றார்.
1: 75,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் 100% முழுமையாகவும், 75,000 ரூபாய் முதல் 100,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 100,000 ரூபாய்க்கு மேல் பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி வழங்கப்படும். இதன் மூலம் 2,38,264 விவசாயிகளுக்கு தலா 75,000 ரூபாய் வரை தள்ளுபடி வழங்கப்படும்.
0: இதன் மூலம் அரசுக்கு 953 கோடி ரூபாய் கூடுதல் சுமை ஏற்படும் என்று கூறிய முதலமைச்சர், தற்போதுள்ள தமிழக அரசின் நிதி நெருக்கடியிலும் உழவு தொழிலையும் விவசாயிகளையும் மதித்தால்தான் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்றார். இதன் மூலம் 13,34,000 விவசாயிகளுக்கு 6,220 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்தார். தவேக அரசின் 100வது நாள் நிறைவையொட்டி பேரவையில் முதலமைச்சருக்கு அவைத்தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் வாழ்த்து தெரிவித்தார். 100 நாட்களில் வலிமையான அடித்தளத்தை அமைக்கும் வகையில் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் கோப்புகளில் முதலமைச்சர் கையெழுத்திட்டுள்ளதாக கூறினார். கோவையில் கல்லூரி மாணவர் அமுதன் மற்றும் திருவொற்றியூரில் மாணவர் தனுஷ் ஆகியோர் கொலை சம்பவம் தொடர்பாக சட்டப்பேரவையில் இன்று கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. அதன் மீது எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி, அஇஅதிமுக உறுப்பினர் திரு காமராஜ், திரு எஸ் பி வேலுமணி, பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர் திரு செல்லசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு மாரிமுத்து, காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி தாரகை கட்பத், பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார் ஆகியோர் பேசினார்கள். இந்த விவாதத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதிக்கும் அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன் ஆகியோருக்கிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. விவாதத்தில் பேசிய திரு உதயநிதி ஸ்டாலின், 100 நாள் சாதனைகளை சொல்லும் போது அண்மை காலத்தில் நடைபெற்ற கொலை சம்பவங்களை குறிப்பிட வேண்டிய நிலை ஏற்படுகிறது என்றார். கோவையில் நடைபெற்ற அமுதன் கொலை கோஷ்டி மோதல் அல்ல, போதைப் பொருள் குறித்த தகவலை அமுதன் கொடுத்ததால் காவல்துறையினர் அந்த தகவலை கசியவிட்டதாக குறை கூறினார். போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த அரசு தவறிவிட்டது என்றும் குற்றம் சாட்டினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு மாரிமுத்து பேசிய போது, மாணவர் சமுதாயம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் ஓய்வு பெற்ற நீதிபதியை கொண்டு விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இத்தீர்மானத்திற்கு பதிலளித்த மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கும் 4ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக அமுதன் கொலை செய்யப்பட்டதாக தெரிவித்தார். முன் விரோதத்தில் மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக அமுதன் கொலை செய்யப்பட்டதாகவும், போதைப் பொருள் தொடர்பாக கொலை செய்யப்பட்டதாக கூறப்படுவது உண்மைக்கு மாறானது என்றும் வழக்கை திசை திருப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். 3 மாதத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாகவும், இதுவரை இந்த வழக்கில் 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், போதை

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் மாணாக்கர் கல்வி கற்பதற்கான மிக வலுவான கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் இன்று அறிவித்துள்ளார். இணையதளம் மூலம் பத்திரப்பதிவு செய்யும் திட்டம்

0: பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் கூறினார். தமிழகத்தில் இணையதளம் மூலம் பத்திரப்பதிவு செய்யும் திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் சென்னை தலைமை செயலகத்தில் இன்று தொடங்கி வைத்தார். மனை பிரிவில் முதல் மனை மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பில் முதல் வீடு விற்பனை ஆவணங்களுக்கு பதிவுத்துறையில் இணைய வழியில் வருகையில்லா ஆவணப்பதிவு கட்டாயமாக்கல் நடைமுறை இன்று துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆவணப்பதிவில் புதிய முறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. பதிவுத்துறை இணையதளத்தில் தங்களது உள்நுழைவினை தாங்களே உருவாக்கி ஆவணங்களை இணைய வழியில் சமர்ப்பிக்கலாம். ஆவணத்தை எழுதி கொடுப்பவர்கள், பெறுபவர்கள் மற்றும் சாட்சிகள் ஆகிய அனைவருக்கும் ஆதார் அட்டை பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா .com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: செங்கல்பட்டு மாவட்டத்தில் 9.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நெடுங்குன்றம் ஊராட்சிக்குட்பட்ட புத்தூர் ஏரி கால்வாய் புனரமைக்கும் பணிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஊரக வளர்ச்சித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள வரத்து கால்வாய்கள், குளங்கள் மற்றும் ஊரணிகள் புனரமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. நீலகிரி மாவட்டம் உதகையில் முதன்முறையாக தானியங்கி பால் விநியோக சேவையை ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு இன்று தொடங்கி வைத்தார். இத்திட்டத்திற்கு பொதுமக்களின் வரவேற்பு இயந்திரங்கள் நிறுவப்படும் என்று கூறினார்.
2: மக்கள் இதுல வந்துட்டு அவங்களோட கண்டெய்னரோ டின்னோ கேனோ அவங்களோட சொந்த டப்பாவை கொண்டு வந்துட்டு பால் எடுக்கலாம். கேஷ் இன்செர்ட் பண்ணா மெஷின் ஆட்டோமேட்டிக்கா அது எவ்வளவு அமௌண்ட் ரீட் பண்ணி அந்த அளவுக்கு கரெக்டா வந்து மில்க் வந்து டிஸ்பென்ஸ் பண்ணுது. கார்டு கூட இருக்கு, யூபிஐல கூட நம்ம இப்ப இன்டிகிரேட் பண்றோம். டோட்டலா நமக்கு மெஷின் 5 லேக்ஸ், வெளியே இருக்கிற கேபின் ஒரு 2 லேக்ஸ், டோட்டலா ஒரு 7 லேக்ஸ் செலவு பண்ணி இருப்பாங்க.
0: காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து மனுக்களை பெற்று அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அலுவலர்களை அறிவுறுத்தினார். நாகை மாவட்டத்தில் மகளிரின் தயாரிப்பு பொருட்களை சந்தைப்படுத்தும் நடவடிக்கைகளை இத்துறை சார்ந்த அலுவலர்கள் வலுப்படுத்த வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் அறிவுறுத்தியுள்ளார். இம்மாவட்ட பேருந்து நிலையத்தில் நாகை மகளிர் சந்தையை துவக்கி வைத்து பேசிய அவர், பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் இத்தகைய சந்தைகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டத்திற்குட்பட்ட கிராமங்களில் நாளை மறுநாள் நடைபெறும் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாமில் பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகள் தொடர்பான மனுக்களை அளித்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஷரண்யா அரி தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 8555 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 81.85 அடியாக உள்ளது. குடிநீர் தேவைக்காக 2000 கனஅடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரியாற்றில் நீர்வரத்து இன்று 12500 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி 2வது நாளாக இன்றும் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் விடுபட்டோருக்கான குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கும் முகாம் இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் ஆயுஷ் ஷெட்டி சீனாவின் யூகி ஷியையும், மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் பி வி சிந்து அயர்லாந்தின் சோஃபியா நோபலையும் இன்று எதிர்கொள்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் மாணாக்கர் கல்வி கற்பதற்கான மிக வலுவான கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் இன்று அறிவித்துள்ளார். இணையதளம் மூலம் பத்திரப்பதிவு செய்யும் திட்டம் தமிழகத்தில் இன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் நீர்நிலைகளை புனரமைக்கும் பணிகளை நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் ஒற்றையர் முதல் சுற்றில் ஆயுஷ் ஷெட்டி, பி வி சிந்து உள்ளிட்டோர் இன்று களமிறங்குகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 1:55.
4: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸை உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
5: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
4: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
5: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
4: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

நம் நாட்டின் பல கோடி மக்கள் தங்கள் திறமையாலும் உழைப்பாலும் சிறு தொழில்களிலும் கைவினை துறைகளிலும் வாழ்ந்து வருகிறார்கள். தச்சர்கள், நெசவாளர்கள், தோல் தொழிலாளர்கள், மண்பாண்ட கலைஞர்கள், நகை கலைஞர்கள் அல்லது ஒரு சிறு தொழில் தொடங்கி குடும்பத்தை நடத்தும் பெண்கள், இவர்கள்தான் நம் சமூகத்தின் அடித்தளம். ஆனால் இவர்களில் பலர் ஒரு பெரிய சவாலுக்கு முகம் கொடுக்கிறார்கள். தொழில் திறனுக்கு வாய்ப்பு இல்லை, வாய்ப்பிற்கு நிதி இல்லை, நிதி கிடைத்தால் சந்தை கிடையாது. இந்த நிலையை மாற்றுவதற்காகவே மத்திய அரசு ஒரு சிறப்பு திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. அதுதான் பிரதான் மந்திரி மத்தியம் விகாஸ் யோஜனா, பிரதான் மந்திரி விகாஸ் விஸ்வகர்மா இன்க்ளூசிவ் கௌஷல் சம்மான். இந்த திட்டம் சிறுபான்மை சமூகங்கள், கைவினைஞர்கள், சிறுதொழில் முனைவோர்கள் மற்றும் பெண் தொழில் முனைவோர் அவர்களுடைய வளர்ச்சிக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நம் நாட்டினுடைய சிறு தொழில்களுக்கும் கைவினைத்துறைக்கும் புதிய உயிர் ஊட்டப்படுகிறது. இந்த திட்டம் 4 முக்கிய துறைகளில் செயல்படுகிறது. திறன் மேம்பாடு, அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட். இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் நவீன தொழில்நுட்ப பயிற்சி, பழைய தொழில்களில் புதிய கருவிகள், புதிய திறன்கள். அடுத்து நிதி ஆதரவு, ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ், வட்டி குறைவான கடன் வசதி, தொழில் விரிவாக்கத்திற்கு மானியம் மற்றும் முதலீட்டு உதவி. பிறகு சந்தை இணைப்பு, அதாவது மார்க்கெட் லிங்கேஜ், கைவினைப் பொருட்கள் இ காமர்ஸ் தளங்கள் வாயிலாக உலகச் சந்தைக்கு கொண்டு செல்ல உதவி, மாறும் சந்தை தேவைகளுக்கு ஏற்ப உற்பத்தி முறைகள் அறிமுகம். நிறைவாக தொழில் வழிகாட்டுதல், அதாவது மென்டார்ஷிப் அண்ட் ஹேண்ட் ஹோல்டிங், தொழில் தொடங்கும் போது ஆலோசனை, வழிகாட்டுதல், தொழில் பதிவு உதவி. இவை உங்கள் திறமைக்கு அரசு அளிக்கும் அங்கீகாரம் என்ன என்று தொடரும் பாடலை ரசித்து கொண்டே சிந்தியுங்கள். அந்த அங்கீகாரத்தை வழங்கும் பிரதான் மந்திரி மத்தியம் விகாஸ் யோஜனா திட்டம் குறித்து மேலும் பல்வேறு தகவல்களை தொடரும் பாடலுக்கு பிறகு தெரிந்து கொள்வோம்.

0: ஒலித்த அந்த பாடல் நள தமயந்தி படத்திற்காக ரமேஷ் விநாயகம் இசையமைத்து சின்மையோடு பாடியது.
1: மக்களின் வளர்ச்சிக்காக வடிவமைக்கப்பட்ட பிரதான் மந்திரி மத்யம் விகாஸ் யோஜனா பற்றிய மேலும் சில சுவாரஸ்யமான தகவல்களை இப்போது அறியலாம். இந்த திட்டத்தின் சிறப்பு என்ன தெரியுமா? இது வெறும் உதவி திட்டம் அல்ல, இது ஒரு மாற்றத்திற்கான வாய்ப்பு. ஒரு பெண் சுய உதவிக்குழு உறுப்பினர் தன் திறமையை வளர்த்து கொண்டு சிறு தொழில் தொடங்கலாம். ஒரு தச்சர் தனது கருவிகளை நவீனப்படுத்தலாம். ஒரு நெசவாளர் தன் தயாரிப்புகளை இணையத்தில் விற்பனை செய்யலாம். இந்த வாய்ப்புகள் எல்லாம் பிரதான் மந்திரி மத்யம் விகாஸ் யோஜனா வழியாக இப்போது சாத்தியம். தமிழ்நாட்டில் இந்த திட்டம் ஏற்கனவே பல இடங்களில் வெற்றிகரமாக செயல்படுகிறது. கோயம்புத்தூர், சேலம், திருவாரூர், மதுரை, திருநெல்வேலி போன்ற பல நகரங்களில் நூற்றுக்கணக்கான இளைஞர்களும் பெண்களும் தொழிற்பயிற்சி பெற்று தங்கள் வாழ்க்கையை மாற்றிக் கொண்டுள்ளனர். அரசு வழங்கும் பயிற்சி, நிதி உதவி, சந்தை இணைப்பு, இவை அனைத்தும் வாழ்க்கையை முன்னேற்றும் வலுவான அடித்தளம். உங்கள் திறமையை வளர்க்க, உங்கள் கனவுகளை நனவாக்க இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள பொது சேவை மையம், அதாவது காமன் சர்வீஸ் சென்டர் அல்லது சிறுபான்மை நல அலுவலகம், மைனாரிட்டி வெல்ஃபேர் ஆஃபீஸ் ஆகியவற்றை தொடர்பு கொள்ளுங்கள். பிரதான் மந்திரி மத்யம் விகாஸ் யோஜனா. திறமைக்கு மரியாதை, தொழிலுக்கு வலிமை, வாழ்க்கைக்கு உயர்வு. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று இடம்பெற்றது பிரதான் மந்திரி மத்யம் விகாஸ் யோஜனா திட்டம். மீண்டும் சந்திப்போம் மற்றொரு மகத்தான திட்டத்தோடு.
0: நேர்களே, தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக திரை இசையை நிறைவு செய்யும் பாடல் வெண்ணிலா கபடி குழு படத்திற்காக வி செல்வகணேசின் இசையமைப்பில் சின்மையை கார்த்திக் பாடியது. பாடலாசிரியர் நா. முத்துக்குமார்.

0: திரையிசை கேட்டீர்கள்.
1: KMCH-இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் August 1 முதல் September 30 வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
2: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்ட், நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
1: ரோபோட்டிக்

முன்னோடிகள்

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் கேட்டு பயன்பெறவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் எழும்பியல் நிபுணர் மருத்துவர் ஹரிகிருஷ்ணா ரகுராஜ் ராமசுவாமி அவர்கள்.
1: வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க?
2: நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்லமா இருக்கேன் டாக்டர். நேற்றைய நிகழ்ச்சியில முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை முறைகள்ல பேக் பெயின் வருவதற்கான காரணங்கள், முதுகு வலி வருவதற்கான காரணங்கள் பத்தி நீங்க நிறைய தகவல்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சியில அறுவை சிகிச்சை சார்ந்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சொல்லுங்க டாக்டர்.
2: வணக்கம், நான் டாக்டர் ஹரிகிருஷ்ணா, கோயம்புத்தூர்ல வந்து முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கேன். நேற்றைய நிகழ்ச்சியில பேக் பெயின்க்குள்ள என்னென்ன ரீசன்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ நார்மல் பேக் பெயின் என்னென்ன ரீசன்ஸ்னா ஏஜ்னால, இன்னொன்று வந்து மெக்கானிக்கல் நம்ம ஒர்க் செய்கிறதுனால, இன்னொன்று வந்து இன்ஃபெக்ஷன் நம்ம முதுகுத்தண்டில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏற்படுது அப்படின்னா அதனால், இன்னும் வந்து டியூமர்ன்றது அங்கே ஏதாவது மெட்டாஸ்டேசிஸ் வருது, இல்லை வேற எங்கேயாவது வந்து பரவுது, அந்த இடத்துல ஏதாவது கேன்சர் மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா அதனாலே வரலாம். இன்ஃப்ளமேஷன்னா வாதம், முடக்கு வாதம், அதில் ரொம்ப டைப்ஸ் இருக்குது, அதனாலேயும் பேக் பெயின் வரலாம். மோஸ்ட் ஆஃப் த பேஷன்ஸ்க்கு வந்து 92-95% பேஷன்ஸ்க்கு பேக் பெயின்றது பற்றி தானாக சரியாயிடும். மிச்சம் ஒரு 5% ஆஃப் த பேஷன்ஸ்க்கு தான் டாக்டரை போய் அணுகிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து அறுவை சிகிச்சை எதுக்கெல்லாம் பண்ணுறோம், எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஒரு பேஷன்ஸ் ஒரு 20-30 இயர்ஸில் ஒருத்தவங்க வந்து பேக் பெயின் வித் காலுக்கு வலி வருது அப்படின்னு வர்றாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எங்கேருந்து எங்கே வலி வருது அப்படின்னு இருக்கு. ஒரு ஸ்பெசிஃபிக் டெர்மட்டோம் இருக்கு. இப்போ ஜவ்வு வந்து ஒரு லெவலில் வந்து வெளியே வருது அப்படின்னா அது அந்த இடத்துக்கு போகிற நரம்பு மட்டும்தான் அழுத்தும். ஸோ அது எந்த நரம்பு அழுத்துதுன்னு ஃபஸ்ட் நம்ம கிளினிக்கலாக பார்ப்போம். கிளினிக்கலாக பார்த்த பிறகு அது பிறகு நம்ம எம்ஆர்ஐ எடுத்து எந்த இடத்துல ஜவ்வு இருக்குது, அதோட சைஸ் எவ்வளோ இருக்குது, எந்த

0: சைடு இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து கிளினிக்கலாகவும் ரேடியாலஜிக்கலாகவும் அது வந்து கோர்லேட் ஆகணும். ஸோ கிளினிக்கலாக அவங்களுக்கு வந்து ரைட் காலில் வலி இருக்குது, எம்ஆர்ஐயில் வந்து லெஃப்ட் சைட் ஜவ் இருக்க மாதிரி இருக்குது, டிஸ்கா இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா வேறு ஏதாவது ரீசன்ஸ் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இல்லை அவங்களுக்கு ரைட் காலில் தான் வலி, எம்ஆர்ஐயிலும் ரைட் சைடில் தான் அந்த சைடில் தான் டிஸ்க் இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்ட்டு, இப்போ அங்கே ஜவ் எல்ஃபோ எல்ஃபைன்ற இடத்துல ஒரு ஜவ் பிதுங்கி நரம்பு அழுத்துது அப்படின்னா அவங்களோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வலி வந்து ஒரு ரெண்டு நாள் தான் இருக்குது, அவங்கள பொறுத்துக்கிற மாதிரி தான் வலி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு மாத்திரை கொடுத்து பார்ப்போம். மாத்திரையில் எவ்வளோ செட்டில் ஆகுது, அவங்களோட டாலரேட் பண்ண முடியுதா அப்படின்னு பார்ப்போம். இல்லை அவங்களால டாலரேட் பண்ண முடியல, ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் பண்ணும்போதே அவங்களுக்கு வலி ரொம்ப இருக்குது, கால் பலம் குறையுது அப்படின்னா ஆப்ரேஷன் சஜஸ்ட் பண்ணுவோம். இல்லை அவங்களுக்கு கால் பலம்லாம் நல்லா தான் இருக்குது பட் வலி மட்டும்தான் கூடுதலாக இருக்குது அப்படின்னா செலக்டட் நர்வ் ரூட் பிளாக்னு சொல்லுவோம். அந்த இடத்துல மட்டும் இன்ஜெக்ஷன் போட்டு அந்த வீக்கத்தை வத்தி பெயின் செட்டில் பண்ண ட்ரை பண்ணுவோம். எதுவுமே ஒர்க் ஆகலை, மாத்திரை கொடுத்தும் ஒர்க் ஆகலை, தண்டவடத்தில் அந்த இடத்துல இன்ஜெக்ஷன் போட்டும் குறையலை, பலம் குறையுது, அவங்களால டெய்லி லைஃப் ரொம்ப டாலரேட் பண்ண முடியல அப்படின்னா மட்டும்தான் சர்ஜரிக்கு போகிற மாதிரி இருக்கும். ஒரு 100 பேஷண்ட்ஸ் வந்து இப்படி ஜவ் பின்னாடி வந்து நரம்பு அழுத்துற மாதிரி வராங்க அப்படின்னா 90% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து தானா சரியா இருக்கும், ரிமைனிங் ஒரு 5% ஆஃப் த பீப்புளுக்கு தான் சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சர்ஜரியுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்ஜரி இருக்கு. மைக்ரோஸ்கோப்பில் பண்ணுற மாதிரி சர்ஜரி இருக்கு, சிறு துளை போட்டு எண்டோஸ்கோபிக் சர்ஜரின்னு சொல்லுவோம், அதுலேயும் சர்ஜரி பண்ணலாம். ரொம்ப டைப்ஸ் இருக்கு, உங்களுக்கு ஜவ்வை பொறுத்து அவங்களோட ஏஜை பொறுத்து என்ன டைப் ஆஃப் சர்ஜரி பண்ணலான்றது மாறும்.
1: இப்போ ஒரு பேஷண்ட் வந்து உள்ளார வராங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு முதல்ல அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய சிகிச்சைகள், அவங்களுக்கு வந்து எதனால வந்து அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படிங்கறத நீங்க செக் பண்ணுவீங்க. அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எப்படி ஆரம்பிப்பீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு பேஷண்டா உள்ளார வராங்கன்னா அவங்களுக்கான ஏல இருந்து ஜெட் வரைக்கும் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க?
0: ஃபர்ஸ்ட் வந்து மெடிசன்ஸ் தான், மெடிசன்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ். மெடிசன்ஸ் எதனால கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தங்க சிவியரா பேக் பெயினோட வராங்க, அவட காலுக்கெல்லாம் எதுவும் பரவாயில்ல அப்படின்னா அந்த பெயின் மெடிக்கேஷன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னா அவங்களோட டெய்லி லைஃபை லீட் பண்ணுறதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும். பட் அந்த பெயின் மெடிக்கேஷன்ஸ் எல்லாம் டெம்பரவரி தான், மெயினாக அவங்க நெக்ஸ்ட் ஃபாலோ பண்ண வேண்டியது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸும் அந்த முதுகு தண்ட வேண்டிய செய்ய வேண்டிய எக்ஸசைஸ் தான். பேக் ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸ், கோர் ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸ்னு ஸ்பெசிஃபிக்காக பேக்குக்குன்னு சில எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணுறதுனால அவங்களோட சுற்றி இருக்க தசையெல்லாம் வலுவாகும். அப்படி தசையெல்லாம் வலுவாச்சு அப்படின்னா தேய்மானத்தினால ஏதாவது டிஸ்க் எல்லாம் இருக்குது அப்படின்னா அது மேலே இருக்க அழுத்தம் குறையும். எக்ஸசைஸ் பண்ணுறதுனால இந்த ஜவ் ஸ்ட்ரென்த் ஆகிறதுனால இந்த தேய்மானத்து மேலே அழுத்தம் குறையிறதுனால வலி குறையும். பிளட் டெஸ்ட்ன்றது யூஸ்வலாக எப்போ எடுப்போம் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு சஸ்பெக்ட் பண்ணுறோம், காய்ச்சலோடு வராங்க, ஈவினிங் டெம்பரேச்சர் வருது, ஃபீவர் வருது, வெயிட் ரொம்ப குறையிறாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். மெயினாக எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா அந்த கிருமிகள்னால பிளட் டெஸ்ட்டில் வந்து சில மாற்றங்கள் ஏற்படும், அதெல்லாம் இருக்கான்னு பார்ப்போம். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு பிளட் டெஸ்ட் அண்ட் எம்ஆர்ஐ கண்டிப்பாக எடுத்தாகும். ஏன்னா எந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு இருக்குது, அந்த எந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் இருக்குது, எவ்வளோ அழுத்தம் இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்குள்ளே எத்தனை ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். இப்போ ஒருத்தவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா இன்ஃபெக்ஷனுக்கும் எல்லாருக்குமே ஆப்ரேஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இன்ஃபெக்ஷன் இருக்குது பட் அவங்க முது தண்டையெல்லாம் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த என்ன கிருமி இருக்குன்னு பார்ப்போம். என்ன கிருமின்றது நம்ம டெஸ்ட் எடுத்து பார்த்தோம், உள்ள தண்டவடத்தில் சின்ன துளை மாதிரி போட்டு அது என்ன கிருமி இருக்குன்னு பார்ப்போம். அந்த கிருமிக்கு ஏற்ற மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து செட்டில் பண்ணுவோம். இல்லை அவங்களுக்கு ஸ்டேபிளாக இல்லை ஸ்பைனு, ரொம்ப ஆட்டம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்குலாம் சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும். யூஸ்வலாக ஒரு தண்டவட சர்ஜரின்ற டைமிங் வந்து 20 மினிட்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் கூட ஆகலாம். பட் அது ஒரு சர்ஜரியை பொறுத்து, ஸ்மால் சர்ஜரி அப்படின்னா மைக்ரோ டிஸ்கெக்டமி இல்லை கழுத்துக்கு ஏதாவது டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அதை ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குள்ள சர்ஜரி டைமிங்ஸ்லாம் 30 to 40 மினிட்ஸ் தான் ஆகும். பட் பெரிய சர்ஜரிஸ் முதுத்தண்டு வளைவுக்கெல்லாம் கரெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குள்ள சர்ஜரி டைமிங் வந்து 5 to 6 hours கூட ஆகலாம். பட் ஒரு ஒரு டிசீஸ் பொறுத்து ஒரு ஒரு சர்ஜரி டைமிங் இருக்குது, 20 மினிட்ஸ்லேருந்து 6 hours கூட ஆகலாம்.
1: ஓகே டாக்டர், ரெண்டு நிகழ்ச்சியில் முதுகு தண்டில் அறுவை சிகிச்சை செய்வதற்கான முக்கியமான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் நிறையா தகவல் எங்களுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க. மேலும் சில தகவல்கள் உங்ககிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதற்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்போமா?

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒளிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940938335
0: அல்லது
1: 8222649459
0: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 10663185288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள். FM ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் எழும்பியல் நிபுணர் மருத்துவர் ஹரிகிருஷ்ணா ரகுராஜ் ராமசுவாமி அவர்கள்.
2: எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு விண்டோ பீரியட்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ வந்து இத்தனை நாளில் வந்து அது சரி பண்ணிடலாம், இத்தனை நாளில் வந்து அவங்க நடக்க ஆரம்பிச்சிடலாம், இத்தனை நாள்லேருந்து அவங்களோட டே டு டே லைஃபை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய நபர்களுக்கு எத்தனை நாட்களுக்கு அப்புறம் வந்து அவங்களோட ரொட்டீன் ஒர்க்கை வந்து அவங்க ஃபாலோ பண்ண முடியும், அதே மாதிரி அந்த பேக் பெயின் அப்படிங்கிறது மறுபடியும் அவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்களா, இல்லை ஆஃப்டர் சர்ஜரிக்கு அப்புறம் அந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்க முடியுமா?
3: ஒவ்வொருத்தங்க ஜவ் பின்னாடி வந்து நரம்பு அழுத்துறதுனால தான் ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஆப்ரேட் பண்ணுறோம் மைக்ரோ டிஸ்கிரெக்டமி இன்றைக்கி பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி

0: ஈவினிங்லேருந்தே நடக்க ஆரம்பிக்கலாம். அவங்களே தானாக எழுந்துச்சி ரெஸ்ட் ரூம் எல்லாம் போயிட்டு வரலாம். அவங்களோட ஒர்க்ஸ் நார்மலாக இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுறோம், 3 டேஸில் டிஸ்சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வீட்டில் போய் நார்மல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். பட் குனியிறதோ வெயிட் எடுக்கிறதோ அதெல்லாமே ஒரு 6 வீக்ஸ்க்கு அவாய்ட் பண்ணணும். இப்போ டெஸ்க் ஜாப் தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க 3 to 4 வீக்ஸ்லேருந்தே அவங்க ஒர்க்குங்கும் போய்க்கலாம். இப்போ மேனுவல் லேபரர்ஸாக இருக்காங்க, ரொம்ப வெயிட் தூக்கி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்காங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படும். ஒரு டிஸ்க் சர்ஜரி பண்ணுறோம் அப்படின்னா அந்த திரும்பி வெயிட் தூக்குறதுனாலையும் திரும்பி ஓட்ட வழியே திரும்பி ஜவு பின்னாடி வந்து நரம்பு அழுத்தலாம். ஸோ அவங்களுக்குலாம் இன்னும் கொஞ்சம் நாள் ரெஸ்ட் தேவைப்படும். யூஸ்வலாகவே சின்ன சர்ஜரிஸ் டிஸ்க்குலாம் சர்ஜரி பண்ணுறோம் அப்படின்னா அன்னைக்கே நடக்கலாம், 3 வீக்ஸில் அவங்க ஒர்க் போய்க்கலாம். இப்போ டாக்டர்ஸை நம்ம வந்து போய் பார்க்கணும் அப்படின்னா இப்போ 4 வீக்ஸ் ஆகியோ உங்களுக்கு பேக் பெயின் விடலை, இருந்துக்கிட்டே இருக்குது, உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குன்னா அந்த டைமில் நீங்கள் போய் பார்க்கணும். யூஸ்வலாக 95% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து பேக் பெயின்றது 4 வீக்ஸ்லேயே தானாக செட்டில் ஆயிடும். நார்மலாக பேக் பெயின் எதனால் வரும்னா நம்ம ஏதாவது வெயிட் தூக்குறோம், ஏதாவது அப்நார்மல் பொசிஷனில் தூக்குறோம் அப்படின்னா ஸ்ப்ரெயின் ஆகிக்கணும். அந்த ஸ்ப்ரெயின் எல்லாமே 4 வீக்ஸில் தானாக செட்டில் ஆயிரும்.
1: ஸ்பைனில் எதனால் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது?
0: ஸ்பைனில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் யூஸ்வலாக எதனால் வருது அப்படின்னா வேற எங்கேயாவது பாடியில் வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குது, லைக் யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குது, நுரையீரல் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா அங்கேருந்து ஸ்பைனுக்கு பரவுறது தான் காமன். தனியாக ஸ்பைன்லேருந்து ஆரம்பிக்கிறது வந்து ரொம்ப ரேர். இப்படி ஸ்பைன்லேயும் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், தன்னந்தனியாக வரலாம். பட் அதோட இன்சிடென்ஸ் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸ்பைனில் வந்து இந்தியாவில் வந்து மோஸ்ட் காமனாக இன்ஃபெக்ஷன் எதனால் வருது அப்படின்னா டியூபர்குலோசிஸ்னால. அந்த டியூபர்குலோசிஸ்னால வர இன்ஃபெக்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. அவங்களுக்கு இல்லாமல் மைல்டு பெயின் தான் இருக்கும், ஈவினிங் காய்ச்சல் வரும், வெயிட் குறையும், பசிக்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஒருத்தவங்களுக்கு வந்து வலி இருந்துக்கிட்டே இருக்குது, சாயங்காலம் காய்ச்சல் வருது, வெயிட் ரொம்ப குறையுது அப்படின்னா உடனே டாக்டர் பார்க்கறது நல்லது.
1: பேக் பெயின் இல்லாமல் எந்த விதமான சர்ஜரியும் இல்லாமல் நம்ம நல்லபடியாக ஒரு லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் கடைபிடிக்கணும்?
0: நார்மலாக நம்ம ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கணும். டெய்லி வாக்கிங் போகலாம், ஸ்விம்மிங் போகலாம், அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஜிம்முக்கு போகலாம். நம்ம பேக் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருந்தாலே பேக் பெயின்குள்ளே காசஸ் வராது எதுவுமே. நார்மலாக ஹெல்த்தி லைஃப் வித் ஹெல்த்தி ஃபுட் இருந்தாலே நார்மல் ஆக்டிவாக இருக்கலாம். டாக்டர்ஸை போய் பார்க்கணுன்னு கூட அவசியம் கிடையாது. நார்மலாக ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இருந்தாலே போதும். அது இல்லாமல் ஃபுட் ஹேபிட்ஸும் இருக்குது. நார்மல் இந்தியன்ஸே ரொம்ப வந்து ப்ரோட்டீன் கம்மியாக எடுக்கிறோம். அடிக்வேட் ப்ரோட்டீன் இன்டேக்னு உண்டு, அட்லீஸ்ட் 1 gram per kg. ஸோ 80 grams ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் ஒரு நாளைக்கு எடுத்தால் தான் அந்த மசிலோட ஹெல்த்தையும் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும், லைஃப் ஸ்டைல் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரைஸே நம்ம ரொம்ப டிபெண்ட் பண்ணிக்கக்கூடாது. அட்லீஸ்ட் வி ஷுட் டேக் எனஃப் ப்ரோட்டீன்ஸ், எதர் வெஜிடேரியன் ஆர் நான் வெஜிடேரியன். எதன் மூலமாக இருந்தாலுமே அடிக்வேட் ப்ரோட்டீன் சோர்ஸ் இருந்தானா இன்னும் ஹெல்த்தியாக நம்ம லைஃப் லீட் பண்ணலாம். ப்ரோட்டீன் சோர்ஸஸ் என்னெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா இப்போ நான் வெஜிடேரியனாக இருக்காங்க அப்படின்னா சிக்கன், ஃபிஷ், மட்டன் எதை எடுத்துக்கலாம். இதே வெஜிடேரியன் சோர்ஸஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா பன்னீர், சோயா, கொண்டக்கடலை அதெல்லாம் எடுத்துக்கலாம். இதெல்லாமே நல்ல சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். அதெல்லாமே வெஜிடேரியன்ஸ்க்கு இருக்குது. இது சாப்பிட்டும் உங்களால் ப்ரோட்டீன் கோலை மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா மட்டும் ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கிட்டா போதும்.
1: டாக்டர், இன்று நிகழ்ச்சியில் முதுகு தண்டு அறுவை சிகிச்சை முறைகளில் பேக் பெயின் ஏற்படுவதற்கான காரணங்கள், அதற்கான அறுவை சிகிச்சை முறைகள் பற்றி நீங்கள் நிறையா தகவல்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. மேலும் சில விஷயங்கள் உங்ககிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதற்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்போமா?

0: 5% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
0: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
0: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
0: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
0: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
0: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
0: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
0: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
0: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
0: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
0: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
0: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
0: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
0: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
0: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
0: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
0: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
0: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
0: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
0: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
0: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
0: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
0: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
0: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
0: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
0: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: களத்துல அப்படின்னா அது முன்னாடி போயும் அந்த அழுத்தத்தை எடுத்து விடலாம், பின்னாடி போயும் அந்த அழுத்தத்தை எடுத்து விடலாம். முன்னாடி போயினா முன்னாடி கழுத்து வழியாக போய் அந்த தண்டவடத்தை பார்த்து முன்னாடி இருக்க அழுத்தத்தை எடுத்து விடலாம். இல்லை தண்டவடத்தில் பின்னாடி இருந்து தான் அழுத்தம் ரொம்ப இருக்குது அப்படின்னா பின்னாடி போய் அந்த லேமினான்றதை எடுத்துட்டு ஸ்க்ரூ போட்டு பொருத்தி அந்த அழுத்தத்தை எடுத்து விடலாம். இப்போ நார்மலாக ஓப்பன் சர்ஜரின்னு சொல்கிறோம், மைக்ரோஸ்கோபிக் சர்ஜரின்னு சொல்கிறோம், எண்டோஸ்கோபிக் சர்ஜரின்னு சொல்கிறோம். எண்ட் எஃபெக்ட் என்னது அப்படின்னா அந்த அழுத்தத்தை எடுத்து விடுறது. இப்போ ஓப்பன் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா தசைகள் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம நார்மல் கண்ணிலையே பார்த்துட்டு அந்த அழுத்தத்தை எடுத்து விடும், அந்த லேமினான்றதை எடுத்து விடும். இதே மைக்ரோஸ்கோப் வைக்கலாம், வந்து மைக்ரோஸ்கோப் மூலம்

0: எடுத்துடலாம். எண்டோஸ்கோப்பில் வந்து சிறுதுளைகள் போட்டு அந்த லாமினான்றதை ஃபுல்லாக எடுக்காமல் அந்த லாமினாக்கு கடியில் இருக்க லிகமெண்டம் ஃப்ளேவம் திக்கனிங்கை வந்து எடுத்து விடும். அந்த திக்கனிங் எடுத்து விடுறதுனால அந்த தண்டோடம் வந்து இன்னும் ஃப்ரீயாக இருக்கும்.
1: இந்த ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை முறைகளும் இருந்துட்டுருக்கு, இதன் மூலமாகவும் வந்து அந்த முதுகு தண்டு அறுவை சிகிச்சை செய்ய முடியுங்களா?
0: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைன்றது இட்ஸ் டெவலப்பிங் ஃபீல்ட். நார்மலாக ஒருத்தங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்ஜன் வந்து ஸ்க்ரூ போடுறாங்க அப்படின்னா அதோட அக்யூரசின்னு சொல்லுவோம், அது வந்து 98% to 99%. இதனாலே ரோபோட்டிக்ஸில் ஸ்க்ரூ போடுறோம், ரோபோட்டிக்ஸில் ஒரு சர்ஜரி செய்கிறோம் அப்படின்னா அதோட அக்யூரசி மோர் தென் 99%. இட்ஸ் எ டெவலப்பிங் ஃபீல்ட். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டெர்ஷரி கேர் சென்டர்ஸில் இது வந்து டெவலப் ஆகிட்டு வருது, பட் இன்னொன்று சின்ன சின்ன கிராமங்களில் வந்து இன்னும் வரலை, பட் டெவலப்பிங் சிட்டிஸில் வந்து இது வந்துக்கிட்டு இருக்கு.
1: ஓகே டாக்டர், இந்த நிகழ்ச்சியில் நிறையா தகவல்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கீங்க. இப்போ நிகழ்ச்சி நிறைய பகுதிக்கு வந்திருக்கிறோம், எங்களுடைய நேயர்கள் இந்த நிகழ்ச்சி கேட்டுட்ருக்காங்க, அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி நிறைவாய் முத்தாய்ப்பாய் நீங்கள் சொல்லக்கூடிய தகவல் என்னவாக இருக்கும்?
0: தண்டுவிட அறுவை சிகிச்சைன்றதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை. முன்னாடி காலத்தில் வந்து தண்டுவிட அறுவை சிகிச்சை பண்ணாலே நடக்காமல் போயிடுவாங்க, படுத்துகிட்டே இருப்பாங்கன்றதை விட இப்போ எல்லாமே அன்னைக்கே நடக்கலாம், 3 weeks ஒர்க்குக்கு போகலான்ற அளவுக்கு டெவலப் ஆகிட்டு வந்துருச்சு. ஸோ நீங்கள் டாக்டர் போய் பார்க்குற இந்த பயம்ன்றது இருக்கக்கூடாது. நீங்கள் என்றைக்கு உங்களால் முடியலை, உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குன்னா கண்டிப்பாக டாக்டர் போய் பார்க்கலாம். அதுக்கோட அடிக்குவேட் சொல்யூஷன்ஸ் வந்து இப்போ ரொம்ப டெவலப் ஆகிட்டு இருக்கு, ரொம்ப சொல்யூஷன்ஸும் இருக்குது. எங்களோட மெயின் எய்ம் என்னென்னா உங்களோட நார்மல் ஆக்டிவிட்டீஸ், உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் திரும்பணுன்றது மட்டும்தான். அடிக்குவேட் பெயின் கில்லர்ஸ், அடிக்குவேட் மேனேஜ்மெண்ட் பண்ணாலே உங்களோட நார்மல் ஆக்டிவிட்டிஸ் திரும்ப முடியும்.
1: ஓகே டாக்டர், இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் ரொம்பவும் அழகாக தெளிவாக பொறுமையாக அருமையாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. உங்களுக்கு வந்து எங்களுடைய ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ சார்பாக வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: அந்த எஃப்எம் ரெயின்போவில் பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதனோட ஃபர்ஸ்ட் டாக், வெரி ஹாப்பி. தேங்க்யூ, தேங்க்யூ எஃப்எம் ரெயின்போ நேயர்களே.
2: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர். நேயர்கள் இதுவரை கேட்டு பயன்பெற்ற இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தந்தவர் கோயம்புத்தூர் எழும்பியல் நிபுணர் மருத்துவர் ஹரிகிருஷ்ணா ரகுராஜ் ராமசுவாமி அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு ஜி விஜயகுமார், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 3 மணி. மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய பகல் நேர ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு மாலை 5:30 திரையிசையுடன் தொடங்கும். வணக்கம் நேயர்களே.

வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நமது இன்றைய மாலை நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. நேரம் 5:30 இனி தொடர்ந்து திரை இசை கேட்கலாம். முதலில் வறுமையின் நிறம் சிகப்பு திரைப்படத்திற்காக எஸ்.பி. பாலசுப்பிரமணியம், எஸ். ஜானகி பாடிய பாடல்.

ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் திரை இசை ஒலிக்கும் நேரம் 5:45:45. திரை இசையில் தொடரும் பாடல் நேரம் நல்லாயிருக்கு. திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் கே.எஸ். சித்ரா பாடியது.

0: திரை இசையில் அடுத்தளிக்கும் பாடல் ஜென்சியின் குரலில் எங்கேயோ கேட்ட குரல் திரைப்படத்திற்காக.
1: ஒரு ஆசை தோணுது, மனம் ஏங்கி போகுது.

ஒலித்த பாடலுடன் திரை இசை நிறைவு பெறுகிறது. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 6:45. நேர்களே, நிலையத்தில் இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை 6:10 பாமாலை, 6:40 முல்லை வனம், இரவு 7 சட்டப்பேரவையில் இன்று, 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள், 7:25 ஏறுமோறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து, வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம், தடி மரங்கள் குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கேடி பார்த்தீபன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். இன்றிரவு 8 மனோரஞ்சிதம், 8:30 இந்திய குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு இடம்பெறும். 8:44 தொடர்ந்து மனோரஞ்சிதம் கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட், 9:30 திரைகானம், 10 அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் பாலக்காடு கேவி நாராயணசாமி அவர்களின் பாட்டு இடம்பெறுகிறது. நாகை ஆர் முரளிதரன் அவர்களின் வயலின், பி ஹரிகுமார் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். 11 நிகழ்ச்சி நிரல். நேயர்களே, நிலையத்தில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இனி தொடர்ந்து நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6 குறளும் விளக்கமும், மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன், குறள் எண் 112 அதிகாரம் நடுவு நிலைமை. 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள், படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலையில் சூலமங்கலம் சகோதரிகள் உமாரமணன், எம்எஸ்எம் ஃபாரூக், பெங்களூரு ஏஆர் ரமணி அம்மாள் மற்றும் வாணி ஜெயராம் ஆகியோர் பாடியுள்ள பக்தி

0: பாடல்கள் இடம்பெறும். 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 நம்மை சுற்றி, 7 முன் செல்லடா காவல் உதவி ஆய்வாளர் அமிர்தா பிரியா அவர்கள் வழங்கும் உரை, தொடர்ந்து மதுரகீதம். 7:15 தமிழ் செய்திகளை தொடர்ந்து 7:25 இன்று ஒரு தகவல், தொடர்ந்து சேவை செய்திகள் கேட்கலாம். நாளை காலை 7:30 நினைத்தாலே இனிக்கும், 8 இந்த நேரம் இனிய நேரம் சிறப்புரை, 8:30 மனம் விரும்புதே, 9 அரங்கிசையில் கே எல் ஸ்ரீராம் அவர்கள் பாட்டு, மதுரை எம் விஜயகணேஷ் அவர்கள் வயலின், மன்னார்குடி என் சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேதுராமன் கஞ்சிரா. 10:30 கவிதையும் கானமும், 11 கேட்டாலே இனிக்கும், 12 நிகழ்ச்சி நிரல், 12:10 சங்கீத சாரலில் சசிகலா ஸ்ரீனிவாசன் அவர்களின் பக்தி பாடல்கள் இடம்பெறும், ஆர் சதீஷ்குமார் வயலின், பி சத்யவாகேஸ்வரன் மிருதங்கம். 1:10 என்னுயிர் தோழி மங்கள குருகிருபா பஜன் மண்டலி உறுப்பினர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி, 1:45 மாநில செய்திகளை தொடர்ந்து பாடல் ஒன்று, 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி, 2:30 உழவர் அனுபவம், ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் தாளபாடி பகுதியைச் சேர்ந்த முன்னோடி இயற்கை விவசாயி பி தாமரை செல்வி அவர்களுடன் நேர்முகம். நாளை நிகழ்ச்சிகள் இதுவரை கேட்டீர்கள், தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
1: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை சாய்ரா முஜ்தபா. Union Home Minister Amit Shah today highlighted that the government under the leadership of Prime Minister Narendra Modi destroyed the ISI-backed terror group Shehzad Bhatti network ahead of Independence Day. He informed that the government also thwarted its plans for subversive attacks by arresting more than 200 operatives. In a social media post, he said that security forces ripped apart the network by launching coordinated operations across different locations in 14 states, upholding a brilliant example of India's zero tolerance towards terrorism. He underlined that substantial recoveries including IEDs, grenades bearing Pakistan Ordnance factory markings, pistols, live cartridges and CCTV cameras used for espionage were made from the ISI-funded group. Mr. Shah added that the network was involved in several terrorist activities. The government has approved 31 more applications under Electronics Components Manufacturing Scheme or ECMS with projected investment of 7,877 crore rupees. These approvals are expected to generate over 9,500 employment opportunities. These applications have come from 10 states including 7 from Tamil Nadu and 6 each from Maharashtra and Haryana. Union Minister of Electronics and Information Technology, Ashwini Vaishnav, handed over the approvals to the applicants at a function in New Delhi. The applications are related to the manufacturing of products including acetylene black, speakers and microphones, optical transceivers, capacitors and coils. BJP National President Nitin Naveen today announced the new team of national office bearers of the party. Mr. Naveen has appointed 13 national vice presidents including Vasundhara Raje Sindhya, Teerath Singh Rawat, Ram Madhav, Bejayant Jay Panda, Sardar Manpreet Singh Badal and Rekha Verma. Union Minister and BJP leader Piyush Goyal has been appointed as the national treasurer of the party. B.L. Santosh has been appointed as organizational national general secretary. Mr. Naveen has also appointed 8 party leaders as National General Secretary, including Vinod Tavade, Sunil Bansal, Smriti Irani and Biplab Kumar Deb. The party also named new heads of its various morchas, including Dr. Hemang Joshi as Yuva Morcha President, Roop Kumari Chaudhary as Mahila Morcha President and Bansilal Gurjar as Kisan Morcha President. Senior BJP leader and Prime Minister Narendra Modi has congratulated the newly appointed national office bearers of the party and those who have been given various responsibilities. Education Minister Prahlad Joshi today held a meeting with the Secretary, Department of Higher Education, DG of National Testing Agency, NTA, and other senior officials in New Delhi. During the meeting, the minister directed that strict

ஒலித்த பாடலுடன் பாமாலை நிறைவு பெறுகிறது. நேர்களே, இன்று இரவு 7:30 ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள், தகவல் களஞ்சியம், தடிமரங்கள் குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கேடி பார்த்திபன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. இன்னும் சில நொடிகளில் விளம்பரங்களைத் தொடர்ந்து மாநில செய்திகள், சென்னை அஞ்சல்.

0: அடிச்சு வந்திருக்க.
1: ஆமாப்பா, ஏன்பா தாடி ஷேவ் பண்ண எவ்வளவு ஆகும்?
0: அதே தான்ப்பா, 60 ரூபா.
1: அட, இப்ப என்கிட்ட வெறும் 30 ரூபா தான் கேஷ் இருக்கு.
0: பாரு, ரெண்டு வழி இருக்கு. முதல்ல பாதி தாடி பண்ணிக்கிறியா?
1: அடுத்த வழி,
0: அட, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணு யூபிஐ மூலமா.
1: நல்ல வேலை, யூபிஐ என்ன காப்பாத்திருச்சு.
0: அப்படின்னா வேலை பண்ணு, ஃபேஷியலும் பண்ணிக்கோ, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடு.
2: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
3: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
4: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் 0 இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி 0 ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர்.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
5: வணக்கம். மாநில செய்திகள், தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி இன்று புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். கிராம நத்த காலி மனைகளில் வீடு கட்டி வசித்து வரும் தகுதி வாய்ந்தவர்களுக்கு வீட்டு மனை பட்டா வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவினை கர்நாடக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. உலக பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரைவான செய்திகள். தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுதந்திர தின கொண்டாட்டங்களை சீர்குலைக்க திட்டமிட்டிருந்த ISI ஆதரவிலான தீவிரவாத அமைப்பின் செயலை பாதுகாப்பு படையினர் வெற்றிகரமாக முறியடித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக பாதுகாப்பு படையினர் 14 மாநிலங்களில் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 200க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார். தீவிரவாத செயல்களுக்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகளுக்கு எடுத்துக்காட்டாக இது திகழ்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட இந்த நடவடிக்கையின் போது ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மின்னணு உதிரி பாகங்கள் திட்டத்தின் கீழ் 31 திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இதற்கான ஆணைகளை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு வழங்கினார். இதன் மூலம் 7000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான முதலீடுகள் கிடைக்கும் என்றும் 10,000 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தின் போது தேர்வு நடைமுறைகள் குறித்து முழுமையாக தணிக்கை மேற்கொள்ள அமைச்சர் அறிவுறுத்தியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆய்வின் போது தேசிய தேர்வு முகமையின் 50% பணியாளர்கள் மாற்றப்பட்டுள்ளதாகவும் 10 தலைமை பொறுப்புகளுக்கு புதியவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்ததாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் மதிப்புமிக்க சொத்தாக ஓய்வூதியதாரர்கள் திகழ்கிறார்கள் என்று பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் அரசு துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான விருதுகளை வழங்கி அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான முதன்மை கட்டமைப்பாளர்களாக ஓய்வூதியதாரர்கள் உள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஓய்வூதியதாரர்கள் நலனில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார்.

0: மனத்த காலிமனைகளில் வீடு கட்டி வசித்து வரும் தகுதி வாய்ந்தவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். இன்று பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசுகையில் பல்வேறு அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார்.
1: வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் வழங்கப்படும் அனைத்து சான்றிதழையும் பொதுமக்களுக்கு விரைந்து வழங்கிடும் வகையில் 3 அலுவலர் படி நிலையில் விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும். பொதுமக்கள் தங்கள் வசிக்கும் இருப்பிட அருகிலேயே தங்களுக்கான சேவைகளை பெறும் வகையில் முதல் கட்டமாக சென்னையில் 1,02,00,000 ரூபாய் செலவில் 12 சிறு வட்ட அலுவலகங்கள் அமைக்கப்படும். விவசாயி மற்றும் நில உரிமையாளர்கள் பயன்பெறும் வகையில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட நிலவரி வசூல் 1,436 பசிலி ஆண்டு முதல் அனைத்தும் ரத்து செய்யப்படும். கிராமநத்த காலி மனைகளில் வீடு கட்டி வசித்து வரும் தகுதி வாய்ந்த 20 லட்சத்திற்கு மேலான ஏழை எளிய குடும்பங்களில் பயனடையும் வகையில் வீட்டுமனை பட்டா வழங்கிட சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். பேரிடர் காலங்களில் பொதுமக்கள் அவர்தம் வாழ்வாதாரம் மற்றும் முக்கிய உடைமைகளில் பாதுகாப்பினை மேலும் வலுப்படுத்தும் வகையில் ஒருங்கிணைந்த பேரிடர் முன்னெச்சரிக்கை மற்றும் நிகழ் நேர தரவு சேகரிப்பு மையம் 80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும்.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்ற காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவினை கர்நாடக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இவ்வழக்கின் விசாரணை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டினால் நடைபெறும் குற்றச்செயல்களை தடுக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காஞ்சிபுரம் மாவட்டம் படுநெல்லி கிராமத்தில் கோவில் திருவிழாவின்போது மதுபோதையால் ஏற்பட்ட மோதல் காரணமாக இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மாநிலத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் போதைப்பொருள் பயன்பாடு காரணமாக குற்றச்செயல்கள் அதிகரித்ததால் கடந்த ஆட்சியை மக்கள் நிராகரித்ததாக அவர் கூறியுள்ளார். புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக ஆட்சியிலும் இதே நிலை தொடர்வது ஏற்புடையது அல்ல என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வடசென்னை பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்து மீன்வளம் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், சிஸ்தலை ஆற்றில் டன் கணக்கில் மீன்கள் செத்து மிதந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அது தொடர்பான அறிக்கையை பொதுவெளியில் வெளியிட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த செயற்கை பேரிடர் சம்பவம் ற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தமிழக கல்லோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு வட கடலோர தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். செங்கல்பட்டு மாவட்டம் புத்தூர் ஏரி கால்வாய் புனரமைக்கும் பணியினை மாநில அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு மதுபாலன் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாகப்பட்டினம் பேருந்து நிலையத்தில் மகளிர் சுய உதவி குழுக்கள் உற்பத்தி செய்த பொருட்களின் விற்பனையகத்தை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்தார். சேலம் ரயில்வே கோட்டம் சார்பில் அயோத்தியா பட்டணத்தில் ரயில் பெட்டி உணவகம் தொடங்கப்பட்டுள்ளது. வடசென்னை பகுதிக்கு உட்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர் கூட்டம் பெரம்பூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வரும் 20 தேதி நடைபெறும் என்று

0: சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் அறிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட அண்ணா நகர் மண்டலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துணை ஆணையாளர் திரு கௌஷிக் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-7, 21-11 என்ற செட் கணக்கில் அயர்லாந்தின் சோஃபியா நொபிலை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணையும், ஆடவர் இரட்டையர் பிரிவில் அர்ஜுன் ஹரிஹரன் அம்சகருணன் இணையும் இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. அசர்பைஜான் ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் வைதேகி காளிதாசன் வெண்கலப் பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சிங்க்ஃபீல்ட் கோப்பைக்கான செஸ் போட்டியின் ஆறாவது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரஜ்ஞானந்தா இரண்டாவது இடத்தில் உள்ளார். எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மூன்றாம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 284 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. முன்னதாக 9 விக்கெட் இழப்பிற்கு 460 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா 462 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டல் வீனில் சற்று முன் தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பல்ஹத் ஜோஷி இன்று புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். கிராமரத்த காலிமனைகளில் வீடு கட்டி வசித்து வரும் தகுதி வாய்ந்தவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவினை கர்நாடக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. உலக பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இனி விளம்பரங்கள்.
2: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
3: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
4: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோவிலூர் பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23-24 ஆண்டுக்கு மகனும் ஒரு உதவியாக ரொம்ப சமயமாகவும் இருக்கு. எங்களுக்கு உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு இல்ல வேற வெள்ள அறுவடை பண்ண முடியாம
5: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
6: வங்கிக் கிளைகள், காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
5: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்கள்
7: எனக்கு உன்னோட 1,000 எடுத்துட்டு போ, உங்க மொபைல கொடுங்க, எடுத்துட்டு போ.
8: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
9: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 6:42. முல்லைவனம் திரை இசைப்பாடல்கள் தொகுப்பு கேட்கலாம். முதலில் அன்னக்கிளி திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: நாளை இரவு 7:30 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. தொடரும் பாடல் மன்மத லீலை திரைப்படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ், எல்.ஆர். ஈஸ்வரி பாடியது.
1: ஹலோ
2: ஹலோ.

0: நாஜத் பூவை என்னை பார்த்தால் காதல் வரக்கூடும். ஆசை வரக்கூடும்.
1: ஐ டோன்ட் மைண்ட்.
2: கற்பனை ஓர் ஆயிரம் ஒரு முறை பார்த்தால் என்ன.
0: ஹலோ

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: முல்லைவனத்தில் தொடரும் பாடல் வரப்பிரசாதம். திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ், வாணி ஜெயராம் பாடியது.
0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: தொடரும் பாடல் ஒரு ஊதாப்பு கண் சுமிட்டுகிறது. திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன், வாணி ஜெயராம் பாடியது.
0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: முல்லைவனம் ஒழித்து பாடலுடன் நிறைவு பெறுகிறது.
0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது சட்டப்பேரவையில் இன்று சென்னை அஞ்சல்.
3: இன்னும் சில நொடிகளில் தொடரும். நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் துரை ரமேஷ் அவர்கள், வாசிப்பவர் ஷியாமளா.
4: தாவேக அரசின் 100 நாள் சாதனைக்கு பேரவைத் தலைவர் முதலமைச்சருக்கு தெரிவித்த வாழ்த்து. 2வது முறையாக விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்த முதலமைச்சரின் அறிவிப்பு. சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதத்திற்கு அரசு தரப்பில் அளித்த விளக்கம் திருப்திகரமாக இல்லை என்று கூறி திமுக உறுப்பினர்களின் வெளிநடப்பு. மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் வருவாய்த்துறை மானிய கோரிக்கை மீதான உறுப்பினர்களின் விவாதம், அமைச்சர்களின் பதிலுரை ஆகியவை இன்றைய பேரவை நிகழ்ச்சியில் குறிப்பிடத்தக்க சம்பவங்களாகும். பேரவை கூடியதும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசின் 100 நாள் சாதனை குறித்து அவைத்தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் முதலமைச்சருக்கு வாழ்த்தும் பாராட்டும் தெரிவித்தார். 100 நாட்களில் வலிமையான அடித்தளத்தை அமைக்கும் வகையில் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் கோப்புகளில் முதலமைச்சர் கையெழுத்திட்டுள்ளார் என்றும், மதசார்பற்ற உண்மையான மக்கள் தலைவர் திரு விஜயின் பொற்கால அரசு பொறுப்பேற்று 100 நாட்களை கம்பீரமாக நிறைவு செய்துள்ளது என்றும் கூறினார். தமிழக வரலாற்றில் பொறிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்பதை உணர்ந்து செயல்படும் அரசு இது என்றும், பொறுப்பேற்ற முதல் நாளிலிருந்து மக்களின் பேராதரவுடன் அவர்களின் நாடித்துடிப்பை அறிந்து புதிய சிந்தனையுடன் களமிறங்கி பல்வேறு நலத்திட்டங்களை அரசு செய்துள்ளது என்றும் அவர் பாராட்டினார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 200 யூனிட் இலவச மின்சாரம், சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை, விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி, வீடற்ற மக்களுக்கு புதிய வீடு கட்டித்தரும் திட்டம், தாய்மாமன் தங்க மோதிரம், சீர்திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்களை செய்து மக்களுக்கான அரசு என்பதை நிரூபித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். வலிமையான, சமத்துவமான, ஊழலற்ற அரசு என்பதை நிரூபிக்கும் வகையில் செயல்படுவதாக தாவேக அரசுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். விளம்பர வெளிச்சத்தை தேடாமல் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் கோப்புகளில் கையெழுத்திட்டுள்ளதாகவும் கூறிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், மேலும் பல சாதனைகளை படைத்து தமிழகத்தை இந்தியாவின் முதல் மாநிலமாக மாற்ற மக்கள் பணியை தொய்வின்றி செய்யும் முதல்வருக்கும் அவரது அமைச்சரவை சகாக்களுக்கும் பேரவை சார்பில் வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் கோவை மற்றும் திருவொற்றியூரில் நிகழ்ந்த மாணவர் படுகொலை சம்பந்தமாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேசினார். அப்போது அமைச்சர்களுக்கும் அவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் நடைபெற்றது. கோவையில் பொறியியல் கல்லூரி மாணவர் அமுதன் 20 பேர் கொண்ட கும்பலால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். இது கோஷ்டி பூசல் காரணமாக நடந்த கொலை என்று கல்வி அமைச்சர் கூறியிருக்கிறார். ஒரு மாணவனை 20 பேர் சேர்ந்து அடித்தது எப்படி கோஷ்டி மோதலாகும்? இது ஒரு படுகொலை என்பதில் சந்தேகமில்லை என்று திட்டவட்டமாக திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார். போதைப்பொருள் பயன்பாடு பற்றி தகவல் தந்த அமுதனின் தகவல்களை குற்றவாளிகளிடமே காவல்துறை பகிர்ந்துள்ளது. அதுதான் அமுதனின் மரணத்திற்கு முக்கிய காரணம். இதனை அமுதனின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர். அதனை என்னிடமும் தொலைபேசி மூலம் கூறினார்கள். இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து கள்ளக்குறிச்சி நகரத்தில் ஆர்ப்பாட்டத்தை திமுக சார்பில் நடத்தியிருக்கிறோம். கோவையில் மட்டுமல்ல, சென்னை திருவொற்றியூரிலும் இதுபோன்ற ஒரு சம்பவம் நடந்து தனுஷ் என்ற மாணவரை 30 பேர் கொண்ட கும்பல் அடித்து கொலை செய்துள்ளது. காஞ்சிபுரத்திலும் இதுபோன்ற சம்பவம் நடந்திருக்கிறது. சந்துரு, விக்கி என்ற 2 இளைஞர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தாயும் மகளும் இரட்டை கொலை செய்யப்பட்டுள்ளனர். அம்பத்தூரில் ஆட்டோவில் வைத்து வைதேகி என்ற இளம் பெண்ணை கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளனர் என்று அவர் பட்டியலிட்டபோது பேரவைத் தலைவர் குறுக்கிட்டு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை மட்டும் பேசுங்கள் என்று அறிவுறுத்தினார். இதுபோன்ற சம்பவங்கள் தொடராமல் இருக்க அரசு என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறது என்று திரு உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். அப்போது அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா குறுக்கிட்டு, திமுக ஆட்சியில் நடைபெற்ற போதைப்பொருள் சம்பவத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டி, திமுக ஆட்சியில் 2021

ஆண்டிலிருந்து 2026 ஆண்டு வரை போதைப்பொருள் சம்பந்தமான வழக்குகள் 40% அதிகரித்துள்ளது என்றார். உடனே திரு உதயநிதி ஸ்டாலின் குறுக்கிட்டு, சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ள திரு அமல்ராஜிடம் கேட்டால் முழு விவரங்களையும் தருவார் என்றும், திமுக ஆட்சியில் போதைப்பொருள் வழக்குகளில் சிறப்பாக செயல்பட்ட 15 காவலர்களுக்கு பதக்கம் வழங்கியிருக்கிறீர்களே ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் திரு காமராஜ், திரு எஸ் பி வேலுமணி, பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு மாரிமுத்து, காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி தாரகை கத்பட், பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார் ஆகியோர் பேசினார்கள். தீர்மானத்திற்கு பதிலளித்த பள்ளிக்கல்வி அமைச்சர் திரு ராஜ்மோகன், திருவொற்றியூரில் கொலையுண்ட தனுஷின் மூத்த சகோதரருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்றும், கோவையில் நிகழ்ந்த அமுதன் படுகொலை முன்விரோதம் காரணமாக நடைபெற்றது என்றும், போதைப்பொருள் தொடர்பாக நடைபெற்றது என்று கூறுவது உண்மை அல்ல என்றும் உறுதிபட கூறினார். அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பேசியபோது, இறந்தவர்களின் தாயார் பக்கம்தான் முதல்வர் இருப்பார். நேற்றைய தினம் தனுஷ் வீட்டிற்கு சென்று பெற்றோரிடம் நானும் அமைச்சர் திரு ராஜ்மோகனும் பேசினோம். அவர்கள் 4 கோரிக்கைகளை வைத்துள்ளனர். போதைப்பொருள் நடமாட்டத்தை அடியோடு தடுக்க வேண்டும் என்பதுதான் அரசின் உறுதியான கொள்கை என்றார். சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் பதிலளித்தபோது, முன்விரோதம் காரணமாக மாணவர் அமுதன் கொலை செய்யப்பட்டுள்ளார். போதைப்பொருள் தொடர்பான கொலை என்று கூறி திசை திருப்ப வேண்டாம். 3 குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். இதுவரை 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்தார். பின்னர் கவனஈர்ப்பு தீர்மானத்திற்கு அமைச்சர் அளித்த பதிலுரை திருப்திகரமாக இல்லை என்று திமுக கொறடா திரு ஏ வ வேலு கூறியதும், திமுக உறுப்பினர்கள் திரு உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் வெளிநடப்பு செய்துவிட்டு மீண்டும் அவைக்கு திரும்பினர். பிறகு பேரவை விதி 110 கீழ் விவசாயிகளுக்கான 2வது தவணை கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வெளியிட்டார். நிதி நெருக்கடிக்கு மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்றாலும் 15 விவசாயிகளின் கடன் சுமையை குறைக்க மே மாதம் 25 தேதியன்று 50,000 ரூபாய் வரையிலான கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பல்வேறு விவசாய அமைப்புகளிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலித்து அவர்களின் நலனை பாதுகாக்கும் வகையில் 2வது முறையாக கடன் தள்ளுபடி பற்றிய அறிவிப்பை வெளியிடுவதாக கூறினார். நிதி நெருக்கடிக்கு உள்ளான இக்கட்டான சூழ்நிலையும் மீண்டும் 75,000 ரூபாய்க்கான கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும், 1,00,000 ரூபாய்க்கு மேற்பட்ட பயிர்க்கடனில் 75,000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். இதனால் அரசுக்கு சுமார் 953 கோடி ரூபாய் கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும் என்றும், 13,00,000 விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கான மானிய கோரிக்கை விவாதத்தை திமுக உறுப்பினர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். தாவேக அரசின் நிதிநிலை அறிக்கையில் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட வருடத்திற்கு 6 சிலிண்டர் இலவசமாக வழங்குவது, முதியோர் ஓய்வூதிய உயர்வு மற்றும் மகளிர் உரிமைத்தொகை உயர்வு போன்ற வாக்குறுதிகள் இடம்பெறவில்லை என்றும் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் குறை கூறினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன், தேர்தல் அறிக்கையில் வெளியிட்ட திட்டங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறோம் என்றும், அவற்றை நிறைவேற்றி காட்டுவோம் என்றும், 100 இந்த திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று கேட்பது பொருத்தமானதாக இருக்காது என்றும் கூறினார். கடந்த காலத்தில் திமுக அரசு நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி ஆட்சி பொறுப்பேற்ற 28 பிறகே மகளிர் உரிமைத்தொகை வழங்கியதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். திமுக ஆட்சிக் காலத்தில் 27,00,000 பேருக்கு பட்டாக்கள் வழங்கப்பட்டதாக தெரிவித்த திமுக உறுப்பினர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனின் கருத்து தவறானது என்று கூறிய அமைச்சர் திரு செங்கோட்டையன், திமுக ஆட்சியில் முறையாக பட்டா வழங்கப்படவில்லை என்று தெரிவித்தார். இதற்கிடையே அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் எழுந்து தெரிவித்த ஒரு கருத்து திமுக உறுப்பினர்களிடையே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. அதனை அவை குறிப்பிலிருந்து நீக்குவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்தார். பின்னர் பேசிய திமுக உறுப்பினர் திரு ஓ பன்னீர்செல்வம், எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது பேரவையில் பேசிய ஒரு உறுப்பினர் கருணாநிதி என்ற வார்த்தையை பயன்படுத்தியதாகவும், உடனே எம்ஜிஆர் அந்த உறுப்பினரை கண்டித்து மன்னிப்பு கோர வைத்தார் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய திமுக உறுப்பினர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன், சுதந்திர தின விழா அன்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கோட்டையில் கொடியேற்றிய நிகழ்வை சுட்டிக்காட்டி, அத்தகைய உரிமையை பெற்றுத்தந்தவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி என்று கூறினார். இந்நிலையில் 110 விதி குறித்த அறிவிப்பை வெளியிடுவதற்கு முன்னதாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கருணாநிதி குறித்து அமைச்சர் பேசியது தவறுதான் என்று குறிப்பிட்டு வருத்தம் தெரிவித்தார். இந்த நிலையில் அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ், முதலமைச்சர் வரும்போது எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் எழுந்து நின்று வணக்கம் தெரிவிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த திமுக உறுப்பினர் திரு கே என் நேரு, அவர் எழுந்து நின்று வணக்கம் தெரிவிக்காதது குற்றமில்லை என்று தெரிவித்தார். இதையடுத்து அவை முன்னவர் திரு கே ஏ செங்கோட்டையன், உறுப்பினர்கள் மானிய கோரிக்கை தொடர்பான விவாதங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்த பிரச்சனையை எழுப்பிய திமுக உறுப்பினர் திரு ஓ பன்னீர்செல்வம், பேரவைத் தலைவர் அவைக்கு வரும்போது கட்சி வித்தியாசமின்றி உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று வரவேற்பது மரபாக உள்ளது என்றார். முதலமைச்சர் வரும்போது

0: எழுந்து நின்று வரவேற்க வேண்டும் என்று அமைச்சர் தெரிவித்த கருத்து முரணாக இருப்பதாக கூறிய அவர், எதிர்க்கட்சித் தலைவர் அவைக்கு வரும்போது ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று வணக்கம் தெரிவிப்பார்களா என்று கேட்டார். இதுகுறித்து விளக்கம் அளித்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், கட்சி மாச்சரியங்களை கடந்து அனைவரும் முதலமைச்சர் வரும்போது வணக்கம் தெரிவிப்பது ஒரு பண்பாடு, இது அவரவர் விருப்பம் என்று தெரிவித்தார். விவாதத்தின் போது பேசிய பாமக உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி, தமிழகத்தில் கடந்த 2021-22 பெய்த கனமழை காரணமாக மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். இது தொடர்பாக 2023 இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி திருப்புகழ் தலைமையிலான குழு அமைக்கப்பட்டதாகவும் அந்த குழு 600 பக்க அறிக்கையை சமர்ப்பித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த அறிக்கை 41 மாதங்களாகியும் தற்போது வரை ஏன் வெளியிடப்படவில்லை என்று கேட்டார். மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அஇஅதிமுக உறுப்பினர் திரு தளவாய் சுந்தரம், தனது மாவட்டத்தில் சித்த மருத்துவமனை அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டதாகவும் அது இதுவரை அமைக்கப்படவில்லை என்றும் கூறினார். உயர் சிறப்பு மருத்துவக் கல்வியில் 50 விழுக்காடு மாநிலங்களுக்கான ஒதுக்கீடு குறித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதையும் அதில் தமிழகத்தின் நிலைப்பாடு என்ன என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் உறுப்பினர் திரு ராமச்சந்திரன் கேள்வி எழுப்பினார். அமைச்சர்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடையே அனல் பறக்கும் விவாதங்கள் நடைபெற்றாலும் ஆரோக்கியமான வகையில் இன்றைய பேரவை நடவடிக்கைகள் அமைந்தன.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் துரை ரமேஷ் அவர்கள், வாசித்தவர் ஷியாமளா. நேரம் 7:10. ஆகாஷ்வாணி திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் அனுராதா அவர்கள்.
2: திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆதியூர் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் மணிமேகலை தலைமையில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் மற்றும் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் திருப்பதி ஆகியோர் சிறப்பு பார்வையாளர்களாக பங்கேற்றனர். பொதுமக்களிடம் கோரிக்கைகளை கேட்டறிந்து சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் தெரிவித்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். முன்னதாக ஆதியூர் ஊராட்சி அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவியர்களுக்கும் தூய்மை பணியில் சிறப்பாக பணியாற்றி வரும் 20 தூய்மை பணியாளர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் பொன்னாடை அணிவித்து பாராட்டுக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் தமிழரசி, ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்க திட்ட இயக்குநர் விஜயகுமாரி, அனைத்து துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் மற்றும் பலர் பங்கு பெற்றனர். திருப்பத்தூர் நகரப்பகுதியில் அமைந்துள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் மத்திய அரசின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தில் பயின்று மத்திய அரசின் சான்றிதழ் பெற்று தொழில் முனைவோராக சுயதொழில் செய்து வரும் இளைஞர்களுக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சி இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவன இயக்குநர் கணேஷ் தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் இந்தியன் வங்கியின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தில் பல்வேறு தொழில் பயிற்சி வகுப்புகள் இலவசமாக நடைபெற்று வருகிறது. இப்பயிற்சி வகுப்பில் பயின்ற இளைஞர்களுக்கு மத்திய அரசின் சான்றிதழ் வழங்கப்பட்டு சிறப்பாக செயல்படும் இளைஞர்களுக்கு மத்திய அரசின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம், முத்ரா திட்டம் உள்ளிட்ட பல்வேறு கடனுதவி வழங்கும் திட்டங்களின் கீழ் தொழில் முனைவோராக கடனுதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டங்களின் கீழ் பயனடைந்து வெற்றிகரமாக சுயதொழில் புரிந்து வரும் தொழில் முனைவோர்களுக்கு இந்நிகழ்ச்சியில் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் சார்பில் விற்பனைக்காக அரங்குகள் அமைக்கப்பட்டு சிறப்பாக தொழில் முனைவோராக பணியாற்றி வரும் 50 இளைஞர்களுக்கு ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் இயக்குநர் பதக்கங்கள் வழங்கி பாராட்டுக்களை தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு அலகு சார்பில் HIV விழிப்புணர்வு தீவிர பிரச்சார இயக்கத்தை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்ட அளவில் HIV அதிதீவிர விழிப்புணர்வு நடவடிக்கைகளாக வாகனங்களில் விழிப்புணர்வு ஒட்டுவில்லைகளை ஒட்டியும் கிராமிய கலை நிகழ்ச்சிகளையும் மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். மேலும் துண்டு பிரசுரங்களை விநியோகித்தார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கிராமிய கலைக்குழுக்கள் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நிகழ்ச்சி பயணத்தை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். கடந்த ஆகஸ்ட் 12 துவங்கிய இந்நிகழ்வு வரும் அக்டோபர் 12 60 பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் HIV நிலை சக்சம் நிலையில் இருந்து சுரக்ஷித் இலக்கினை அடைய அனைவரும் இந்நாளில் உறுதியேற்போம் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட மருத்துவம் மற்றும் ஊரக நல பணிகள் இணை இயக்குநர் ஞான மீனாட்சி, திட்ட மேலாளர் கவிதா மற்றும் துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் பலர் பங்கு பெற்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் தூயநஞ்ச கல்லூரி வளாகத்தில் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்னும் போதைப் பொருள் எதிர்ப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அனைத்து துறை அரசு அலுவலர்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் என அனைவரும் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழியினை

0: ஏற்றுக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு போதைப் பொருள் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களையும் மாவட்ட ஆட்சியர் வழங்கி பாராட்டினார். மேலும் பள்ளி கல்லூரிகளில் செயல்பட்டு வரும் போதைப் பொருள் தடுப்பு குழுவினர் மற்றும் தன்னார்வலர்களுக்கு சிறப்பான செயல்பாட்டிற்காக முதல் 3 இடங்களுக்கான விருதுகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அக்ஷய் அனில் வாகரே, மாவட்ட வருவாய் அலுவலர் பாலசுப்பிரமணியன் மற்றும் துறை சார்ந்த அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் என பலர் பங்கு பெற்றனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் உலக நுகர்வோர் உரிமைகள் தின விழாவினை முன்னிட்டு மாவட்ட உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்றது.
1: திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் அனுராதா அவர்கள். தொடர்வது தமிழ்ச் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை அதன் தலைவர் திரு நிதின் நபின் வெளியிட்டுள்ளார். மத்திய அமைச்சரவையை விரைவில் மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். பாரத் டாக்ஸி கட்டமைப்பின் கீழ் 800,000 ஓட்டுநர்கள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியாவில் இன்று மீண்டும் நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 5.9 பதிவானது. ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்க பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை அதன் தலைவர் திரு நிதின் நபின் வெளியிட்டுள்ளார். இதன்படி திருமதி வசுந்தரா ராஜே சிந்தியா, நாகராஜா உள்ளிட்ட 13 பேர் துணைத் தலைவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். திரு பி எல் சந்தோஷ் கட்சியின் பொதுச் செயலாளராகவும், திரு ஷிவ் பிரகாஷ், திரு சாதன் சிங் இணை பொதுச் செயலாளர்களாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். பொருளாளராக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல், ஊடகத்திற்கான ஒருங்கிணைப்பாளராக திரு அனில் பலூனி நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் வெங்கடேசன் தேசிய செயலாளர்களில் ஒருவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கிடையே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகனும் புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலில் அனைத்து மாநிலங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், பல்வேறு துறைகளைச் சார்ந்தவர்களை ஒருங்கிணைக்கும் வகையில் இந்த பட்டியல் உள்ளதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு திட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். மத்திய அமைச்சரவையை விரைவில் மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். நாக்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டின் வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு இது அவசியமாகிறது என்றும் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்தார். பிரதமரின் சுதந்திர தின உரையில் அறிவிக்கப்பட்ட 7 அம்ச திட்டத்திற்கு வேளாண் துறை முழுமையாக செயல் வடிவம் கொடுக்கும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வேளாண் துறை மற்றும் ஊரக மேம்பாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கான தொலைநோக்கு திட்டங்கள் இதில் இடம்பெற்றிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி வேளாண் துறை வலுப்படுத்தப்படும் என்றும் உணவு உற்பத்தி அதிகரிக்கப்படும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களுக்கு சர்வதேச சந்தை வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்படும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் புனே மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 60,000 கோடி ரூபாய் செலவில் சாலை மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். லவாலேயில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். புனேவிலிருந்து சத்தாரா மற்றும் சோலாப்பூர் இடையேயான நெடுஞ்சாலையை மேம்படுத்துவதற்கான திட்டமும் இதில் அடங்கும் என்று அவர் கூறினார். சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்றும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். பீகார் மாநில அரசு கனிம வளத்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர தூபே கூறியுள்ளார். கனிம வளங்கள் முதலீடு தொடர்பாக பட்னாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். கனிம வளத்துறையின் ஒப்பந்த புள்ளிகள் தொடர்பான அனைத்து அம்சங்களும் இந்த நிகழ்ச்சியில் எடுத்துரைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். விருப்பம் உள்ள தொழில் நிறுவனங்கள் இதில்

முதலீடு செய்யும் என்றும் அவர் கூறினார். பீகார் அரசின் ஒத்துழைப்போடு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற நடவடிக்கைகள் தொழில் முதலீடுகளை அதிகரிக்க உதவுவதோடு புதிய வேலைவாய்ப்புகளையும் உருவாக்கும் என்றும் திரு சதீஷ் சந்திர துபே தெரிவித்தார். வேலைவாய்ப்பின்மை கடந்த மாதம் 5.1% குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தேசிய புள்ளியியல் அலுவலகம் மேற்கொண்ட ஆய்வில் இது தெரியவந்துள்ளதாக அதன் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன்படி ஊரக பகுதிகளில் வேலைவாய்ப்பின்மை 4.5% உள்ளது என்றும் நகர்ப்புறங்களில் இது 6.7% உள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் பீகாரில் உள்ள 500 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுடன் இன்று கலந்துரையாடினார். ராஜ்கிரில் உள்ள நாளந்தா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தேர்தல் நடைமுறைகளை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். பாரத் டாக்ஸி கட்டமைப்பின் கீழ் 800,000 ஓட்டுநர்கள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கூட்டுறவுத்துறையின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த பாரத் டாக்ஸி தில்லி, மும்பை, லக்னோ, சண்டிகர், ஜெய்ப்பூர், கான்பூர், புனே ஆகிய நகரங்களிலும் குஜராத்திலும் செயல்பாட்டில் உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த பாரத் டாக்ஸி அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 45,00,000 வாடிக்கையாளர்கள் பாரத் டாக்ஸிக்கான கைபேசி செயலியை பயன்படுத்தி வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானாவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பின்னர் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது இதனை வெளியிட்ட அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சுதர்சன் ரெட்டி, இப்பணிகள் கடந்த ஜூன் மாதம் 25ஆம் தேதி தொடங்கி கடந்த 10ஆம் தேதி வரை நடைபெற்றதாக கூறினார். இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் 19ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் திரு சுதர்சன் ரெட்டி தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியை மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு தேவேந்திர பட்னாவிஸ் மகாராஷ்டிராவிற்கான வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதித்ததாக தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். உதம்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட ராம்நகர் வனப்பகுதியில் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த உளவு தகவலையடுத்து பாதுகாப்பு படையினர் இந்த தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அப்பகுதி முழுவதும் பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். மேற்குவங்கத்தில் 4 மாடி தங்கும் விடுதியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7 அதிகரித்துள்ளது. பீர்பூம் மாவட்டத்திற்குட்பட்ட தாராபித்தில் உள்ள இந்த அடுக்குமாடி தங்கும் விடுதியின் முதல் தளத்தில் அதிகாலை 5 மணியளவில் இந்த தீ விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2,00,000 ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். மணிப்பூரில் 6 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். கிழக்கு மற்றும் மேற்கு இம்பால் மாவட்டங்களுக்குட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் இவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களையும் பாதுகாப்பு படையினர் பறிமுதல் செய்தனர். மிசோரம் சட்டப்பேரவையின் 2 நாள் மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 25ஆம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் மாநிலத்தின் பாடலுக்கு ஒப்புதல் அளிப்பதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தோனேசியாவில் இன்று மீண்டும் நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 5.9 பதிவானது. ஃபிளாரஸ் மாகாணத்தில் இன்று அதிகாலை இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாக அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை முகமை கூறியுள்ளது. பாகிஸ்தானில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீட்டு வசதி வழங்கும் திட்டத்திற்கான நிதியினை பிற திட்டங்களுக்கு மாற்ற அந்நாட்டு அரசு முடிவு செய்திருப்பது கவலையளிப்பதாக உள்ளது என்று உலக வங்கி கூறியுள்ளது. பலூச்சிஸ்தான் மாகாணத்திற்குட்பட்ட பகுதிகளில் வீட்டு வசதி திட்டங்களை மேற்கொள்வதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியை பிற பணிகளுக்கு மாற்றுவது அந்த மாகாணத்திற்கு கூடுதல் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் உலக வங்கி கூறியுள்ளது.
ஆசிய ஜூனியர் செஸ்

சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியில் விக்னேஷ் வெமுலா மற்றும் சரண்யா தேவி இப்பதக்கங்களை கைப்பற்றினர். கானாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அபிஉதய் சௌத்ரி ஆயுஷ் மக்கீஜா இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்த இணை 21-16, 21-14 என்ற செட் கணக்கில் நைஜீரியாவின் ஜோசப் ஆபேல் செகுன் ஒபசாஞ்சோ இடோ இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வினில் தற்போது நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை அதன் தலைவர் திரு நிதின் நவீன் வெளியிட்டுள்ளார். மத்திய அமைச்சரவையை விரைவில் மாற்றியமைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். பாரத் டாக்ஸி கட்டமைப்பின் கீழ் 800,000 ஓட்டுநர்கள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தோனேசியாவில் இன்று மீண்டும் நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 5.9 பதிவானது. ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் 7:26. ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோவை நேயர்கள் இனி கேட்கலாம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம் ஒரு குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடம் தனிவிரலி அதிகபட்சமாக 16,859 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலை 13,309 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு அதிகபட்ச விலை 16,269 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலை 13,289 ரூபாய்க்கும், ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தனிவிரலி அதிகபட்சமாக 17,228 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 13,209 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு அதிகபட்சம் 15,859 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 12,060 ரூபாய்க்கும், ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கம் தனிவிரலி அதிகபட்ச விலை 16,888 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலை 13,222 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு அதிகபட்ச விலை 16,099 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலை 11,555 ரூபாய்க்கும் விலை தெரிந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விற்பனை விலை ஆராய்ந்தறிந்து நல்ல விற்பனைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். எதிர்பார்க்கப்படும் வானிலை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மழையொட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 72% முதல் 78% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60% முதல் 65% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். 15/8/2026 முதல் 19/8/2026 வரை வானிலை முன்னெச்சரிக்கை எதுவுமில்லை. வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசானது முதல் லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 4 முதல் 8 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மிதமான மழை பெய்யக்கூடும். காற்றின் வேகமானது ஒரு சில சமயங்களில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை மேற்கொள்ளலாம். மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்டம் மக்காச்சோளத்தினை இரவையில் விதைக்க உகந்த காலமாக எதிர்பார்க்கப்படுகிறது. மழை அதிகமாக எதிர்பார்க்கப்படுவதால் சால் முறை விதைப்பினை மேற்கொள்ளலாம். நிலவும் வானிலையை பயன்படுத்தி இரவை பருத்தி நடவு செய்வதற்கு நிலம் தயார் செய்யவும், பருத்தி விதைப்பினை 15 முதல் 20 தேதிக்குள் முடிக்கவும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி கொடி பூசணி காய்கறிகளினை விதைப்பினை தொடரலாம். மஞ்சள் பயிரிட்டு 60 நாட்கள் ஆகியிருக்கும் பட்சத்தில் இரண்டாவது மேலுரமாக 50 கிலோ யூரியா மற்றும் 30 கிலோ மியூரட் ஆஃப் பொட்டாஷ் கலந்திடவும்.

0: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். வணக்கம் நேயர்களே, கடந்த பல வாரங்களா வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில தடிமரங்களை பத்தி பாத்துட்டு இருக்கோம். தேக்கு, மகாகனி, ரோஸ்வுட்டு, வேங்கை, அது தவிர நம்ம பயன்படுத்திட்டு இருந்த இன்னைக்கு பயன்பாட்டுல அரிதாகி போன பல மரங்களை பத்தியும் பார்த்திபன் சார் சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு 25வது எபிசோட்ல இருக்கிறோம். இந்த 25வது எபிசோட்லயும் தடிமரங்களை பத்தி தான் நம்ம கேட்க போறோம். வாங்க பார்த்திபன் சார் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேடியோ ஆகாஷவாணி எஃப்எம் 103 வந்து வேளாண் காடுகள் சார்ந்த தகவல் களஞ்சியத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். இதில் நிறைய தொழில்நுட்பங்களை, மரம் சார்ந்த தொழில்நுட்பங்களை, எந்தெந்த மரங்கள் தேவைப்படும், எந்தெந்த நிலப்பயன்பாட்டுக்கு தேவைப்படும், ஏன் வந்து இந்த வேளாண் காடுகள் இன்றைக்கு இவ்வளோ சிக்னிஃபிகன்ஸ் ப்ராமினென்ட்டாக இருக்குது, இதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்து வருகிறோம். அதில் பல்வேறு விதமான எபிசோடாக பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 25வது எபிசோடு ஏற்கனவே முடிக்க போகிறோம். இந்த 29வது எபிசோடில் நம்ம தடிமர பயன்பாட்டை வந்து முடிக்கிறோம். இதில் நிறைய மரங்களை பார்த்துட்டோம். ஒரு 15க்கும் மேற்பட்ட மரங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வகையான மரங்களை பார்த்தோம். இப்போ இந்த வகையில் நமக்கு நல்லா தெரிந்த மரம், ஆனால் நம்ம பயன்பாட்டில் இப்போ இல்லாத மரம், ஒரு சில மரங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பயன்பாட்டில் இருக்குது, பட் ஆர்கனைஸ்டு பயன்பாட்டில் வரலை. அதற்கு காரணம் என்னென்னா, இந்த மரங்கள் வந்து வளர்க்கப்படவில்லை. நமக்கு நிறைய தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருந்தாலும் இந்த மரங்கள் வளர்க்கப்படவில்லை. வளர்க்கப்பட்ட மரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுக்கட்ட மரங்கள்லாம் தடிமரத்திற்கு தேவையான மரங்களாக வருவதில்லை. ஆனால் நிறைய சாராம்சங்கள் இருக்குது, இதை பற்றியெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதில் இந்த வாரத்தில் நாம் பார்க்க போகுது பார்த்தீங்கன்னா ஒரு 4 வகையான மரங்களை பார்க்குறோம். நம்ம ஊரில் பெரும்பாலும் எல்லாராலும் வளர்க்கக்கூடிய கடம்பு மரம், கடம்பலையே பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சக்கடம்பை, அதாவது கற்று செஞ்சால் கடம்பில் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மஞ்சக்கடம்பை மரம் அடேனியா காடிஃபோலியா என்று அழைத்தார்கள், இப்போது ஆடேனியா காடிஃபோலியா. இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஆயாமரம். ஆயாமரம் ஒரு சாஃப்ட்வுட், நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஒரு பசுமையாக இருக்கும். மஞ்சக்கடம்பு பார்த்தீங்கன்னா டெசிடுவஸ் இலையுதிர் மரம், இது பார்த்தீங்கன்னா எவர்கிரீன், எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்கும். அப்படியே பச்சை ஒரு மரம் இருக்குன்னா அது ஆயாவை தான் தெரியும், ஹோலோப்டிலே இன்டெக்ரி ஃபோலியா. அடுத்து மூன்றாவது பார்த்தீங்கன்னா அனைவராலும் எப்பொழுதும் பயன்படுத்தக்கூடிய மரம் மாங்காய் மரம். முதல்லாம் மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டாலாக இருக்கும், இன்றைக்கி எல்லாம் வந்து குரூக்கட் மரம் ஆயிடுச்சு. எல்லாமே இந்த ஒட்டுக்கட்டின மரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தடிமரத்துக்கு வரதில்லை, பட் இருந்தாலும் அதை பற்றியும் பார்ப்போம். கடைசியாக நம்ம பார்க்க போது பார்த்திங்கன்னா பூவரசு, நம்ம தெஸ்பேசியா பாப்புலினியா என்று அழைக்கக்கூடிய பூவரசு மரம். இந்த 4 மரத்தோடு நம்ம இந்த தடிமர எபிசோடை வந்து நம்ம முடிக்கப் போகிறோம். இதில் வந்து முதல் முதல் நம்ம பார்க்க போது பார்த்திங்கன்னா அடேனா காடிஃபோலியா, என்னென்னா அது வந்து கடம்பு மரம். இந்த கடம்பு மரத்தை பார்த்தீங்கன்னா உடம்பு முறிய கடம்பு வேணும்ன்றோம். இதெல்லாம் வந்து அரசர் காலத்திலேயே, அது பாண்டிய மன்னன் காலத்தில் வந்து இறக்கை பயன்படுத்தப்பட்டதாக ஒரு வரலாறே உண்டு. மதுரையை சுற்றி நிறைய வந்து கடம்பு மரம் நடுறாங்க. இப்போ இந்த கடம்பு முறை நல்ல வேகமாக வளரக்கூடியவர், நல்ல உயரமாக வளரக்கூடியவர், ஒரு 15-20 மீட்டர் நல்லா விட்டிங்கன்னா 30 மீட்டருக்கு போய் சேரும். பட் 15-20 மீட்டர்ன்றது ஆவரேஜாக எல்லா இடத்துலையும் வரக்கூடிய மரம். இந்த மரத்தில் குவாலிட்டியே என்னென்னா இதனுடைய அடர்த்தி பார்த்தீங்கன்னா மீடியம் டென்சிட்டி, ஒரு 500-650 கிலோ பெர் கியூபிக் மீட்டருக்கு வரும் மீடியம் டென்சிட்டி. மீடியம் டென்சிட்டினால இருக்கிறதுனால என்ன மரம், இந்த மரம் வேகமாக வளரக்கூடியது. மரத்தோட சைஸை பார்த்தீங்கன்னா நல்லா சிலிண்டர்களாக இருக்கும். இந்த மீடியம் டென்சிட்டி இருக்கிறதுனால தான் எல்லா விதமான பயன்பாட்டுக்கும் வரும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டென்சிட்டியில் வந்து பேக்கிங் கேசஸ் நிகழ்

பார்த்தீங்கன்னா மரப்பெட்டியை வந்து பயன்படுத்தாத தொழில் நிறுவனங்களே இருக்காரு. ஆனால் அதெல்லாம் ஒரு காலத்தில் வந்து வெளிநாடுகள் வந்து மரப்பெட்டிக்கு தேவையான பேக்கிங் கேஸுக்கு தேவையான மரங்கள்லாம் கொண்டு வரப்பட்டது. அது பைனு, ஃபிர்ரு, ஸ்ப்ரூஸாக இருக்கும். இந்த மரங்களுக்கெல்லாம் மாற்றாகத்தான் இன்றைக்கு நம்ம ஊரில் வளரக்கூடிய வேகமாக வளர்க்கும் லோ டென்சிட்டி, அடர்த்தி குறைந்த மரம், நடுத்தர அடர்த்தி மரம், மீடியம் டென்சிட்டி, அதில் வந்து இந்த வகையான மரங்கள் வந்து பேக்கிங் கேஸுக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய பயன்பாட்டில் வரும். அதே போல் இந்த ஷூ இதெல்லாம் பண்ணுவாங்க, ஷூ செப்பல்ஸ்லாம் இந்த பாபின்ஸ் நிலைப்பார்கள், அதற்குமே இந்த மரத்துடைய தேவை நிறைய தேவைப்படுகிறது. ஏன்னா அதனுடைய அடர்த்தி காரணம். இந்த மரம் எல்லா வகையான மண்மங்களுக்கு வருமானா வரும், மாற்றுக்கிறதே கிடையாது. இதில் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா குளோனல் ரகங்கள்லாம் கிடையாது. இன்றைக்கு வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் ஹாடினியா காடிஃபோலியாவில் பார்த்தீங்கன்னா நல்ல குளோனிங் ரகங்களை கொண்டு வந்து அதை குளோன முறையில் உற்பத்தி பண்ணி அந்த நாட்டுகளே கொண்டு வரும். இப்போதைக்கு இந்த மரத்தை வந்து ஒரு வேளாண் காடுகளாக ஒரு பயிராகவே எடுத்து செல்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி வருகிறோம். ஏன்னா இந்த மரம் மீடியம் டென்சிட்டினால அனைத்து விதமான தொழிற்சாலைகளுக்கும் பயன்படுத்தக்கூடிய மரம். இதெல்லாம் மீறி ஃபர்னிச்சர் இண்டஸ்ட்ரிக்கு நம்ம தொண்டு தொட்டுவே கட்டிலு, மேஜை, சேரு, விட்டம், சட்டம் இதெல்லாம் பயன்படுத்துவதற்கு உண்மையிலே இந்த கடம்ப மரம் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இன்றைக்கு கடம்ப மரமே இல்லை. இந்த வேளாண் காடுகள் மூலமாக இந்த மரத்தை அறிமுகம் செய்யப்படுத்தும் பொழுது இந்த மாதிரி நம்ம ஊர் மரங்கள் பாதுகாக்கப்பட்டு மீண்டும் நம்ம ஊர் மரங்கள் நம்முடைய பயன்பாட்டிற்கு வளரக்கூடிய வாய்ப்புகள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உருவாகும் என்று இந்த தருணத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இதெல்லாம் என்னன்னா பாரம்பரியமான மரம் இன்றைக்கு வந்து மறக்கப்பட்டு விட்டது. ஆனால் அந்த மரத்தை திருப்பி கொண்டு செல்வதற்குரிய வாய்ப்புகளை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆல் இண்டியா ரேடியோ ஏற்படுத்திக் கொண்டு வருகிறது. உண்மையிலே அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். ஏன்னா இந்த மரம் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோலோப்டிலியா ஆயா மரம். எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்கும், ஒரு பியூட்டிஃபுல்லான மரம், ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஒரு மரத்தை பார்த்தாலே ஸ்ட்ரக்சராக இருக்கும், நல்ல ப்ராடர் கேனப்பி, மரத்தோட அழகை வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் என்னென்னா இது வந்து ஒரு சாஃப்ட் வுட், மீடியம் டென்சிட்டி இல்லை, சாஃப்ட் வுட். ஒரு 450-550 kg/cm தான் வரும். ரொம்ப அதிகமாக போனால் ஒரு 600-650 வரும், அவ்வளோதான். ரொம்ப வேகமாக வளரக்கூடியது. இது என்னென்னா இந்த மரம் சாஃப்ட் வுட்னாலேயே இதன் பயன்பாடு பார்த்தீங்கன்னா மேட்ச் இண்டஸ்ட்ரீஸ்க்கு நல்லா யூஸ் ஆகும், தீக்குச்சிக்கு. ஆனால் இந்த மரம் இன்றைக்கி கிடைக்கல, கிடைச்சா ஒரு மரம் ரெண்டு மரம் தான் வருது, அங்கங்கே கிளே பண்ண மரம் மட்டும் தான் வருது. மேட்ச் வுட் பேக்கிங் கேஸுக்கு நல்ல உகந்த மரம், சாஃப்ட் வுட் பேக்கிங் கேஸுக்கு. பென்சில் உற்பத்தி இருக்குல்ல, அதுக்கு இந்த மரம் நல்ல கலர், ஒயிட் கலர், அக்செப்டபிலிட்டி நல்லா இருக்கும். இந்த மரம் லைட் வுட்னால என்ன கலரே பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்கும், ஒயிட் டு எல்லோயிஷ் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் மெச்சூர் ஆனது போட தான் எல்லோயிஷாக தான் இருக்கும், லைட் ப்ரௌன் டச் இருக்கும். ஸோ எல்லோயிஷ் ஒயிட்டு ப்ரௌனிஷ் எல்லோ இந்த கேட்டகரியில் அந்த மரமே இருக்கும். மரம் பார்ப்பதற்கே அழகான மரம். இன்றைக்கு எல்லாருமே சுற்றுச்சூழல் மாறுபாடு, பருவநிலை மாறுபாடு கேட்டகரியில் இந்த எவர்கிரீன் ட்ரீ, பசுமை மாறா மரங்கள் நடுவதில் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த வகையில் உண்மையிலே இந்த மரம் இருக்குது. ஒன்னே ஒரே நெகட்டிவ்னு சொல்ல மாட்டேன், இதனுடைய அட்வான்டேஜ் என்ன, லைட் வுட்டு. லைட் வுட்டு எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறதோ வெயிட் கம்மியாக இருக்கும், அடர்த்தி கம்மியாக இருக்கும், அதெல்லாம் பயன்படுத்தும். அதற்கு தேவையான அத்தனை தொழிற்சாலைகளுமே இந்த மரத்தை ப்ரொமோட் பண்ணுறதுடைய வாய்ப்புகளை உண்மையிலே இந்த நிகழ்ச்சி வந்து ஏற்படுத்தும் என்று இந்த தருணத்தில் குறிக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா ஆயா மரம் வந்து ஒரு காலத்தில் நம்ம ஊரில் அனைத்து தேவையுமே பயன்படுத்தும். ஆனால் இன்றைக்கு இல்லை, அந்த மரமே இல்லை, இந்த மரம் காடுகளில் மட்டும்தான் இருக்கிறது. ஏன்னா இது ஒரு தடிமரம் கேட்டகரியில் வர்றதுனால இதையுமே நம்ம இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து பயனாளிகளுக்கும் தடிமரங்களில் எல்லா வகையான மரங்களையும் எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தியுள்ளது. அதற்காகவே இந்த மரத்தை பற்றி நம்ம ஒரு சிறு அறிமுகத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். அடுத்து மூன்றாவது நாம் பார்க்க போது மரம் பார்த்தீங்கன்னா மேங்கோ மரம், மேங்கா மேஞ்சிஃபரா இண்டிகா. இன்றைக்கு முடிக்க மாமரம் பயன்பாட்டில் வருகிறது. ஒரு காலத்தில் மாமரம் பார்த்தீங்கன்னா நாட்டு மாங்காய் மரம் வந்து பெருசாக இருக்கும், ஒரு 20-30 மரம், ஒரு 3-6 அடி சுற்றளவு நமக்கு கிடைக்கும். ஆனால் இன்றைக்கு வர மரங்களை பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வருது, ஒரு 1-2-3 மேலே மரத்தை பார்க்குறதே கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மாமரம் இப்போ இந்த 2-3 மாதங்களாகவே நிறைய மாங்காய் மரங்கள் வந்து பயன்பாட்டுக்கு முடிஞ்ச மெச்சூரான மரங்கள் பூரா அறுவடை செய்யப்பட்டு அந்த மரங்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு வருகிறது. என்ன பயன்பாட்டுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா சில பிளைவுட் இண்டஸ்ட்ரி தொட்டு பழகு மரங்கள் யூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா அது லோ காஸ்ட்டாக கிடைக்கிறதுனால. நம்ம மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் செய்கிறதுக்கு இது பயன்படுத்தப்படுகிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல் போர்டு, சென்னையில் இருக்க பார்த்தீங்கன்னா நிறைய நிறுவனங்கள் 100% வந்து பார்ட்டிகல் போர்டுக்கு மாங்காய் மரத்தை யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த அடர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்டபிள் அடர்த்தி, ஒரு 550-600 வருது. அப்போ என்ன ஆகும், நல்ல அடர்த்தி, பல்பயன் மரம், நல்ல தொழிற்சாலைகளுக்கு தேவை. ஸோ எங்கு மாமரம் படிக்கப்பட்டு மெச்சூர் ஆகுதோ அதற்கப்புறம் அந்த மரத்தின் தேவை வந்து நல்ல அதிகமாக இருக்கிறது, மரத்திற்கு நல்ல மார்க்கெட்டே இருக்கிறது. இதில் என்னென்னா ஆல்வேஸ் மாமரம் டிம்பர் வந்து நல்ல குவாலிட்டி டிம்பர். அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா சாப்வுட் அண்ட் ஹாட் வுட் உள்ளே இருக்க நடு வுட் இருக்குல்ல, அந்த நடு தடிமரம் இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா நல்ல ப்ரௌனிஷாக இருக்கும், ரெட்டிஷ் ப்ரௌனாக இருக்கும். அப்போ என்னாகும், அது மட்டுமே பயன்பாடு பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான பயன்பாடு இருக்குது. அது ஃபர்னிச்சர் ஆகட்டும் இல்லை மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகட்டும், பியூட்டிஃபுல்லாக யூஸ் பண்ணும். வெளியே இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இருக்கும், அதுக்கும் ஒரு தனி பயன்பாடு வந்துருச்சு. இந்த மரம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லை, ஃபர்னிச்சர் மேக்கிங்க்கு மிகப்பெரிய அளவில் கேரளாவிலும் சரி, தமிழகமும் சரி, ஆந்திராவிலும் சரி, கர்நாடகாவும் சரி, மிகப்பெரிய பயன்படுத்தப்படுகிறது. ரெண்டாவது இந்த கிரெயின் குவாலிட்டி, மரத்தை அறுத்த உடனே அந்த லுக் பார்க்கணும், கிரெயின் பேட்டர்ன்

தலைப்பார்கள். அது பாத்தீங்கன்னா மாமரத்துக்கு ஒரு எலிகன்சியா இருக்கும். எப்படி நம்ம தேக்கு மரத்தை சொல்றோமோ, வேங்கை மரத்தை சொல்றோமோ, இது மாதிரி வந்து ரோஸ் வுட் சொல்றோமோ, அது மாதிரி இதுக்குன்னு ஒரு எலிகன்சி இருக்கும். எலிகன்சின்னா என்ன, இந்த உயர்தர பயன்பாடு இருக்கும். இந்த மரத்துல செய்யாத பொருட்களே இருக்காது. அது டோர் ஃப்ரேம் ஆகட்டும், இல்லாட்டினா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகட்டும், அது குறிப்பா அந்த கிட்டார்லாம் பாத்தீங்கன்னா மாமரத்தை சார்ந்தது. நம்ம ஏற்கனவே பலாமரம் பார்த்தோம், பலாமரம் செய்ய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் ஆகும். இந்த மாமரம் அதே மாதிரி கிச்சன் வேர் இன்னைக்கு எல்லாருமே யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா ஃபுட் கிரேட் உட்ன்ற நிலைப்பாருக்கு. அதாவது ஃபுட் கிரேட் உட்னா அது மரத்தை சாப்பிட போறது இல்லை, ஆனா ஃபுட் கிரேட் உட் குவாலிட்டி என்ன, இந்த ஐஸ்கிரீம் ஸ்பூனு, டீ, காஃபி யூஸ் பண்றது, கிச்சன் வேறு, மரஜாமெல்லாம் அறுக்கிறோம்ல, அருவாமனை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மரம் சார்ந்த, அதாவது அந்த மரம் வந்து எந்த தீமையும் விளைவிக்க கூடாது. அப்போ என்ன ஆகும், அந்த வகையில் எல்லா கிச்சன் வேறும் சமையல் பயன்பாட்டுக்கு தேவையான உபகரணங்கள் செய்வதற்கும் இந்த மாமரம் பயன்படுத்தப்படுகிறது. இதெல்லாம் மீறி இன்றைக்கு வந்து பிளைவுட் பேனல் பார்த்தீங்கன்னா மாமரம் பயன்படுத்தாத நிறுவனங்களே இல்லைன்னு என்று கூட சொல்லலாம். குறிப்பாக இந்த ஸ்மால் அண்ட் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ், சிறு மற்றும் கொஞ்சம் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பக்கம் வேடசந்தூரில் ஒரு இண்டஸ்ட்ரியில் பார்த்தேன், மாமரம் வந்து பிளைவுட்டுக்கு, அது நானே வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணேன். பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த வினீர் குவாலிட்டி. அது என்னங்க, குறைந்த விலையிலும் கிடைக்குது, விவசாயிகளுக்கு ஒரு ஆல்டர்னேட் தொழில் நிறுவனம் விற்பனைக்கு ஏற்படுறது. அப்போ என்னாகும், இந்த மரத்துடைய தேவை அதிகரித்து கொண்டே இருக்கிறதுனால, பயன்பாடு அதிகரித்து கொண்டே இருக்கிறதுனால விவசாயிகளுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பார்ட்டிகுலர் போர்டுக்கு பயன்படுத்தப்படுகிறது, பிளைவுட்டுக்கு பயன்படுத்தப்படுகிறது, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், தடிமரம், எல்லா விதமான பயன்பாட்டுக்கு வருதுனால மாமரத்தின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. என்னன்னா மாமரத்தை வேளாண் காடுகளை எடுத்து செல்லும் பட்சத்தில் நம்ம ஊடுபயிருக்கு ஏற்ற மாதிரி நல்ல ரகங்களை தேர்வு செய்து அதன் மூலமாக இதை அறிமுகப்படுத்தலாம்.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா ஆங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940938335
0: அல்லது
1: 8222649459
0: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316858288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.
1: கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போகுது தடிமரங்களே நம்ம அதிகமாக பயன்படுத்தப்பட்ட மரம். ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே பயன்படுத்த படம் பாத்தீங்கன்னா பூவரசு. பூவரசு இல்லாத மரமே இருக்காது. அது குறிப்பா கடற்கரை மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லா வீடுகள்லயும் அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மாட்டு வண்டி சப்பரம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பூவரசுல தான் செய்வாங்க. அக்ரிகல்ச்சர் இம்ப்ளிமெண்ட்ஸ் வேளாண் பொருட்கள் இருக்குல்ல எல்லாமே பூவரசுல தான் செய்வாங்க. வீட்டுக்கு தேவையான ஜாமான்கள் எல்லாமே பூவரசு செய்வாங்க. ஆனா என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம், இந்த மரம் வந்து ஒரு நல்ல மர இன மேம்பாடு இந்த மரத்துல இல்லை. இது முடிக்க சொன்ன நிறைய மரங்கள்ல மர இன மேம்பாடு வந்து நல்ல தேர்வு செய்யப்பட்ட ரகங்கள் நிறைய எடுத்திருக்கோம். ஆனா அந்த பூவரசுல வந்து இந்த மரமே குறுக்கூடா இருக்கும். ஒரு கரையா ஒரு 8 மீட்டர்ல இருந்து 12 மீட்டர் அதிகபட்சம் 15 மீட்டருக்கு போகும். அதுக்கு மேல பெருசா இருக்காது. ஏன்னா இது வந்து இந்த ஹரிசாண்டல் எக்ஸ்பான்ஷன் அகலமா போயிட்டு இருக்கு. கிளைகள் அகலமா போயிட்டு இருக்கு. மரம் உயரமா பெருசா போகாது. ரெண்டாவது என்னன்னா குறுக்கட் மரமா இருக்கும். அதனால நமக்கு களியே கிடைக்கிறது பாத்தீங்கன்னா 1 மீட்டர் களி 2 மீட்டர் களி 3 மீட்டர் களி தான் கிடைக்கும். அப்ப என்ன ஆகும், இந்த பலகை செய்யறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனா இந்த மரம் என்னன்னா நல்ல டென்சியஸ்ட் வுட், நல்ல குவாலிட்டி வுட், நல்ல கிரைன் பேட்டர்ன் இருக்கும். அதனாலயே இந்த மரத்தை வந்து அந்த காலத்துல வந்து இதை பயன்படுத்தாத ஆளுகளே இருக்காது. இந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா இடத்திற்கு ஏற்ற மாதிரி இந்த அடர்த்தி வந்து மாறிட்டு இருக்கும். சில இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 450-500 kg/m³ இருக்கும். சில இடத்துல பாத்தீங்கன்னா இட் கோஸ் டு 770-800 kg/m நல்ல அடர்த்தியாகவும் இருக்கும். அப்ப என்ன ஆகும், இதனுடைய பயன்பாடு நல்லா இருக்கும். நல்ல டென்சிட்டி உயர் அடர்த்தியான மரத்திற்கும் பூவரசை பயன்படுத்துகிறார்கள், மீடியம் டென்சிட்டிக்கும் பூவரசை பயன்படுத்துகிறார்கள். என்ன ஒரே ஒரு இதுல டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இந்த மரம் வந்து நல்ல லென்த்தியான லாகு தடிமரம் நமக்கு கிடைப்பதில்லை. அதை கிடைப்பதற்கான வாய்ப்புகளை நம்ம உருவாக்கி வருகிறோம். குறிப்பா வந்து எதுனா நம்ம வந்து மர இன மேம்பாடு மூலமாக நல்ல ஸ்ட்ரைட்டா வளரக்கூடிய மரங்களை தேர்வு செய்து அதன் மூலமா கொண்டு வரும். இரண்டாவது இந்த மரத்தோட இலைகள் பூ காயெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல மருத்துவ குணங்கள் கொண்டது. மரம் தடிமரத்திற்கு போகிறது. இந்த இலை பூ காயெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கின் டிசீஸ்க்கெல்லாம் நாங்கள் சிறுவயதில் இருக்கிறப்ப நாங்கெல்லாம் பார்த்திருக்கோம். அந்த

0: எடுத்து அப்படியே எங்கெங்கெல்லாம் ஸ்கின்ல அலர்ஜி இருக்கும் அங்கெல்லாம் தடவி விடுவாங்க. ஸோ இது ஏன் சொல்றேன்னா, இதுல இருக்க அல்கலாய்டு எல்லாம் வந்து மருத்துவ குணத்திற்கு பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நம்மளுடைய கல்ச்சுரல், சோசியல், எக்கனாமிக் இந்த மூணுலையுமே, நம்ம சமூக பயன்பாட்டிலும் சரி, நம்ம ரிலீஜியஸ் பயன்பாட்டிலும் சரி, நம்மளுடைய பொருளாதார பயன்பாட்டிலும் சரி, உண்மையிலே இந்த பூவரசு மரம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அப்படிப்பட்ட மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வளர்க்கப்படுவதே இல்லை. எல்லாம் கோஸ்டல் அந்த கடற்கரை மாவட்டங்களை மட்டும் அங்கொன்றும் இங்கொன்றும் வளர்க்கப்பட்டு வருகிறது. நல்லா வந்து இந்த கடற்கரை மாவட்டங்களுக்கு ஏற்ற மரம், ப்ராப்ளம் சாயில்ஸ், நல்ல அந்த அதாவது சலைன் மற்றும் அல்கலைன் சாயில் இதற்கு ஏற்ற மரம், தரிசு நிறத்திற்கு ஏற்ற மரம். ஆனால் அப்படிப்பட்ட மரங்கள் இப்போ வளர்க்கப்படுவதில்லை. இல்லை மர இன மேம்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் பூவரசில் வந்து இன்ட்ரெஸ்டிங் அதாவது வளர்க்கக்கூடிய ஆர்வம் உள்ளவர்களோ அவர்களெல்லாம் வனக்கல்வியை தொடர்பு கொண்டு அதன் மூலமாக நல்ல தேர்வு செய்யப்பட்ட ரகங்கள்ந்து கிடைக்கக்கூடிய நாட்டுகளை வளர்த்து இதன் மூலமாக உங்களுடைய வேளாண்மை உற்பத்தியை வேளாண் காடுகள் மூலமாக பெருக்க முடியும் என்று கூறிக்கொண்டு நம்ம ஏறக்குறைய ஒரு தடிமரம் சார்ந்த ஒரு எபிசோடை வந்து ஒரு மாரத்தான் மாதிரி ஒரு 25 எபிசோடை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த எபிசோடில் வந்து பல்வேறு விதமான மரங்களை நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம். தேக்கு மட்டும் தடிமரம் கிடையாது, ரோஸ் வுட் மட்டும் தடிமரம் கிடையாது, ஏறக்குறைய ஒரு 15 மேற்பட்ட தடிமரங்களை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இல்லை நல்ல தேர்வு செய்யப்பட்ட ரகங்கள், இதனுடைய பயன்பாடு, இதனுடைய மார்க்கெட்டிங், இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளோம். இதன் மூலமாக இந்த வேளாண் காடுகளில் ஆர்வமுள்ள விவசாயிகள், குறிப்பாக தடிமரம் சார்ந்த வேளாண் காடுகளில் ஆர்வமுள்ள விவசாயிகள் யாரெல்லாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாமே இந்த எடுத்துச் செல்லப்பட்ட மரங்களை தங்கள் வேளாண் காடுகளில் மூலமாக எடுத்துச் செல்லும் பட்சத்தில் உண்மையிலேயே அந்த நில பயன்பாடு மேம்படுத்தப்பட்டு அதன் மூலமாக பொருளாதார ரீதியாக வருமானம் வளரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், இந்த அர்பன் ஃபாரஸ்ட்ரி, ரெக்ரியேஷன் ஃபாரஸ்ட்ரி, மைக்ரோ ஃபாரஸ்ட், அந்த குறுங்காடுகள் இதெல்லாம் நடுற பட்சத்தில் அங்கெல்லாம் எந்தெந்த தடிமரங்கள்லாம் அழியக்கூடிய நிலையில் இருக்கோ அந்த தடிமரங்களை எல்லாம் தேர்வு செய்து அதையெல்லாம் இந்த சிட்டிஸ் கார்பரேஷன்ஸ், வில்லேஜஸ், நகரம், மாநகரம், கிராமங்கள் இதிலெல்லாம் வந்து இந்த குறுங்காடுகள் ஏற்படுத்தப்படுகிறது. இந்த குறுங்காடுகள் எல்லாம் இந்த தடிமரம் சார்ந்த குறுங்காடுகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இதன் மூலமாக ஏற்படும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை நல்ல தொழில்நுட்பத்துடன் சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இன்னைக்கு 25வது எபிசோடு முடிச்சிருக்கிறோம். வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி 100 வாரங்கள் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில வேளாண் காடுகள் சார்ந்த அத்தனை தகவல்களையுமே ஒரு தகவல் களஞ்சியமா, ஒரு தகவல் பொக்கிஷமா ஒவ்வொரு வாரமும் புது புது தகவல்களோட பார்த்திபன் சார் நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு இருக்காரு. இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸ்டே ட்யூன் வித் FM 103 கோயம்புத்தூர். FM ரெயின்போ கேளுங்க, எப்பவுமே இது செம்மதுளுங்க.

வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்கியவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு என் பானுரேகா. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

0: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
1: வணக்கம். வி ஸ்டார்டட் நிழல். இது என்னன்னா ஒரு கியூஆர் பேஸ்டு ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். பப்ளிக் இஃப் தேர் பிளானிங் டு கிவ் வெரி குட் இன்ஃபர்மேஷன், உங்க ஐடென்டி ரிவீல் பண்ணுவேன் நீங்க போன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன், ஐ வில் கால் தெம் டு மை ஆஃபீஸ் அண்ட் ஐ வில் ரிவார்ட் தெம் அக்கார்டிங்லி. அவங்க கொடுக்கற இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணிட்டு தே வாண்ட் டு ரிவீல் தேர் போன் நம்பர் அதை கொடுத்துலாம். யாருக்கு போன் நம்பர் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தே நீட் நாட் கிவ் எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு மீ. அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவையில்லை. அவங்க அந்த தகவல் என்ன தகவல் போலீஸ்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புறீங்களோ அது மட்டும் போலீஸ்க்கு தகவல் சொன்னா போதும். பி ஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபார் ஏ பெட்டர் அண்ட் சேஃபர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். தேங்க்யூ.
0: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: பச்சமலப்பூவு நீ உச்சி மலத்தேன்.

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூரின் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் கேட்ட பாடல் கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

0: கேட்ட பாடல் 100வது நாள் திரைப்படத்திலிருந்து. ஆகாஷவாணி கோயம்புத்தூரின் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நாடோடி தென்றல் திரைப்படத்திற்காக.
1: மணியே மணி குயிலே, மாலை இளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே,

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேரம் 8:23. ஆகாஷவாணி கோயம்புத்தூரின் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் தூரல் நின்று போச்சு திரைப்படத்திலிருந்து.

வாழ்க்கையை எளிதாக்குங்கள்.

குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் கனது கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு.
1: தஞ்சாவூர் சாஸ்திரா கல்வி நிறுவனம் பொறியியல் கல்லூரியாக ஆரம்பிக்கப்பட்டு 40 ஆண்டுகள் நிறைவு செய்திருப்பதையும், நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து பெற்று 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்திருப்பதையும் கொண்டாடும் விதமாக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இன்று பிற்பகல் 3 மணி அளவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமை விருந்தினராக பங்கேற்று சிறப்பித்தார். நிகழ்வில் தமிழ்நாடு கேரளா மாநிலங்களின் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அரலேக்கர் அவர்களும், மாநிலங்களவை உறுப்பினர் எஸ் கல்யாண சுந்தரம் அவர்களும் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் எஸ் வைத்திய சுப்பிரமணியன் அவர்கள் பல்கலைக்கழகத்தின் சிறப்புகளை எடுத்துரைத்தார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களின் உயரிய அறிவுறுத்தலின் பேரில் தமது நிறுவனத்தில் பல்வேறு முக்கிய மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக துணைவேந்தர் குறிப்பிட்டார். மாணவர்களின் நல்வாழ்வையும் நவீன கல்வி தரத்தையும் மேம்படுத்தும் நோக்கில் இம்மாற்றங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன என்று அவர் தெரிவித்தார். உலக புகழ்பெற்ற கணிதவியலாளர் ஸ்ரீனிவாச ராமானுஜன் அவர்களின் அசாத்தியமான திறமையையும் அவரது கணித பங்களிப்புகளையும் துணைவேந்தர் தனது உரையில் பெருமையோடு நினைவு கூர்ந்தார். மாணவர்களிடையே கணித ஆர்வத்தை வளர்க்கவும் ராமானுஜன் போன்ற ஆளுமைகளின் சிந்தனைகளை பின்பற்றவும் வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். துணைவேந்தர் முனைவர் எஸ் வைத்திய சுப்பிரமணியன் அவர்களின் உரையை தொடர்ந்து பல்கலைக்கழகத்தின் 6 புதிய திட்டங்களை தொடங்கி வைத்தார் இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள். விழாவில் சிறப்புரையாற்றிய தமிழ்நாடு கேரளம் மாநிலங்களின் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அரலேக்கர் அவர்கள், மாணவர்களின் ஒழுக்கம், பொறுமை, நற்பண்புகள் ஆகியவை அவர்கள் வளர்க்கப்பட்ட விதம், குடும்ப சூழலில் இருந்துதான் தொடங்குகின்றன என்றார். பெரியோர்களின் வலுவான குடும்ப பிணைப்புகளும் பெரியோர்களை மதிக்கும் பண்பும் தான் இளையோரை தவறான வழிகளில் செல்லாமல் பாதுகாக்கும் அரணாக விளங்குகின்றன என்றும் குறிப்பிட்டார். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதுடன் தங்களது குடும்ப விழுமியங்களையும் நல்ல பண்பாடுகளையும் காத்து தேச கட்டமைப்பிற்கு பங்களிக்க வேண்டும் என்று ஆளுநர் கேட்டுக்கொண்டார்.
2: It's a great pleasure to be here amongst you all celebrating this year, in fact celebrating this journey of success by the Shastra University. Shastra University has not impressed the people of Tamil Nadu only, but throughout our country, Shastra's name has been impressed all over the people. They see this. It is really heartening to see what have you, the progress which have been done here. Thanks to the all the people who founded this, all the people who have been heading this institute for last many, many years. They have in right perspective understood what is education. Where it is needed, why it is needed, and to whom it is to be given. Real power which I see is here, sitting here. This is the power. This is the disciplined power. This is the dedicated power. This is the devoted power. And these people you who are sitting here have something in your mind. Today's educational institutions, they are providing all sorts of education to all our students, all our aspiring young people, and we get everything that we want. We have different programs. There are many other collaborators also who are coming forward to help our students through the institutions. What we require today is we get everything. We will have to just ponder over one issue, whether

0: all of us we get the correct samskaras in our institutions or not. Those samskaras are very much important. Unfortunately, our families do not have this samskar today. Family was the bond, that is the bond which we had throughout our years, in our ancestral years also, that was keeping us together, giving us all sorts of education, all sorts of samskara, how to behave with other people, how to behave with the elders, and how to behave in the society. Now that onus has come on the institutions of educational institutions. Thanks to all of you here. Let us hope for a better future. Let us contribute towards the Vikasit Bharat of Prime Minister Narendra Modi ji. We all will be part of it. That's all. Namaste. Nandri.
1: தமிழ்நாடு கேரளம் மாநிலங்களின் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அரளேகர் அவர்களின் இவ்வுரையை தொடர்ந்து நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக பங்கேற்று சிறப்பித்த இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமை உரையாற்றினார். சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் ரூபி வெள்ளி விழா சிறப்புரையாற்றினார்.
2: ஆன்மீக உணர்வுடனும் பாரம்பரிய பெருமிதத்துடனும் பல்வேறு வகையில் சிறப்பாக கொண்டாடப்படும் தமிழ் மாதமான ஆடி மாதத்தில் தஞ்சாவூருக்கு வருகை தருவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புனிதமான ஆடி மாதத்தில் அனைவராலும் சிறப்பாக வழிபடப்படும் காவேரி அன்னைக்கு என்னுடைய வணக்கங்களை செலுத்துகிறேன். இந்த ஆடி 18 திருச்சியில் குழாய் நீரால் கொண்டாடப்பட்டதை நாம் அறிவோம். ஆனால் இன்றைக்கு ஒன்றை சொல்கிறேன், இறைவன் நல்லவர்களை சோதிப்பானே தவிர ஒருபோதும் ஏமாற்ற மாட்டான். விரைவிலேயே நம்முடைய மேட்டூர் அணை நிரம்பும் நிரம்பும் நிரம்பும், அதனுடைய 120 அடியை தொடும். தஞ்சையை விளைவிக்காவிட்டால் தமிழ்நாட்டிற்கு உணவேது என்கின்ற நிலையில் இறைவன் நம்மை கைவிட மாட்டான். காவிரி என்பது வெறும் நதி அல்ல, தமிழகத்தின் நீண்ட நெடிய தொன்மையான கலாச்சாரம். வேளாண்மை மற்றும் மக்களின் வாழ்வியலோடு பின்னி பிணைந்த உயிர் நாடியாகும் காவிரியின் வளத்தால் செழித்த டெல்டா பகுதிகளின் மையமாக வரலாற்று பெருமை வாய்ந்த நம்முடைய தஞ்சை விளங்குகிறது. அதனால்தான் தஞ்சை தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என்றும் பெருமையுடன் அழைக்கப்படுகிறது. இலக்கியம், இசை, நடனம், ஓவியம், சிற்பம், கைவினைப் பொருள்கள், ஜவுளி, கட்டிடக்கலை, நீர் மேலாண்மை, சமையல் கலை, எதை சொன்னாலும் அதிலே தனி முத்திரை பதிக்கின்ற மண் எது என்று சொன்னால் நம்முடைய தஞ்சை மண் என்பதை பெருமையோடு பறைசாற்ற முடியும். தஞ்சையின் வீணை தஞ்சாவூர் பொம்மை. தஞ்சாவூர் பொம்மை என்று சொன்னால் ஏதோ தலையாட்டி பொம்மை என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. எப்படி சாய்த்தாலும் நான் கவிழ மாட்டேன், நிமிர்ந்து நிற்பேன் என்பதுதான் அதனுடைய அடையாளம். 1000 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றை பேசும் உலக புகழ் பெற்ற பெரிய கோயில் பிரகதீஸ்வர் திருக்கோயிலை எழுப்பிய மாமன்னன் ராஜராஜ சோழனின் வரலாற்று சிறப்புமிக்க மண்ணில் நான் இன்றைக்கு நிற்பது உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. ராஜராஜ சோழன் மட்டுமல்ல, அவனுடைய மகன் ராஜேந்திர சோழன் தான் அவனுடைய காலத்தில் உலகத்திலேயே மிகப்பெரிய கடற்படையை வைத்திருந்தான். அவன் கட்டிய கோயில்கள் தான் இன்றைக்கும் இந்தோ சீனா வரை பரவி கிடக்கிறார். கடாரத்திலே இருந்து இந்தோ சீனா வரை அவன் கட்டி ஆண்டிருக்கிறான் இலங்கை உட்பட. இத்தகைய வரலாற்று பாரம்பரியம் மிக்க அறிவுசார் வளம் நிறைந்த இந்த தஞ்சை மண்ணில் நவீன கல்வி, ஆராய்ச்சி மற்றும் புதுமை சிந்தனையை வளர்க்கும் சிறப்பு மிகுந்த நிறுவனமாக சாஸ்திரா பல்கலைக்கழகம் திகழ்கிறது. எப்பொழுதெல்லாம் நல்லவை போற்றப்படுகின்றதோ தானாக அந்த நல்ல சமுதாயம் அமைந்துவிடும். யாரும் கட்டி எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அதில் சாஸ்திராவினுடைய பங்கு ஒரு உன்னதமாக இருப்பது நமக்கெல்லாம் பெருமை சேர்க்கின்றது. இந்த சாஸ்திரா பல்கலைக்கழகம் 100 ஆண்டுகளை மட்டுமல்ல 1000 ஆண்டுகளை தாண்டியும் இந்த மண்ணிற்கும் இந்த மக்களுக்கும் தொடர்ந்து கல்வி சேவை ஆற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனை.
1: தஞ்சை மண்ணின் பெருமைகளை எடுத்துரைத்த இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் கல்வி கற்பதற்கு வயது தடையில்லை என்று வலியுறுத்தும் விதமாக தொடர்ந்து பேசினார்.
2: I appreciate that our new education policy 2020 is guiding pillar for all the progress in education across all levels from kindergarten to the PhD. In higher education

0: Education research flagship schemes like ANRF, PMRF, PM Vidyalakshmi, multiple entry, multiple exit, flexibility and others have strengthened the higher education framework of India. 2 days before I have seen one news, in the NEET examination, a person of 51 years old get through. Why I am telling all these things? There is no age limit for studying. There is no age limit for getting yourself educated. You have to educate yourself till the last breath of you. That is where the world is going today. And we also must move towards it.
1: நாம் சார்ந்த சமூகத்திற்கு நன்மை செய்யும் வகையில் மாணவர்கள் ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள்.
2: It is all that all the research scholars, students, I appeal to you, you concentrate on your research. Make the impact on the society. That is where the real success of research work is there. It may take time. Never give it up. Continue your hard work. We should identify the talents, we should groom the talents, we should encourage them to redefine their talents and retune their talents. That is where the success of Viksit Bharat is lying. And university has established a museum on Ramanujam. So great people will never die, even the star won't die, their talent will live for another many, many centuries and their fame and name will get established. That is what we understand from the life of Ramanujam, that our university has established a museum on Ramanujam, that I bow my head to thank the university for that. The annual Shastra Ramanujam International Award, the Shastra Johu Collaboration, the Bharatanatyam programs with the renowned Dr. Padma Subramaniam Ji, propagation of arts and culture through various initiatives, Shastra's significant contributions to take forward the legacy of Thanjavur, that is the art of Tamil culture. I would like to remind you about the great saintly poet, our Thiruvalluvar said in Kural, Thirukural, Kedil Vilichelvam Kalvi Oruvarukku Madalla Matravayavai. Knowledge is the greatest of all richness, for every other form of wealth is purely temporary. Your knowledge is going to be your wealth. Your knowledge is going to be your prosperity. Keep this in mind and continue your education till the last breath of you. That is my humble request. I wish Shastra the best in all its endeavors to become a temple of learning and excellence towards achieving the ideals of Viksit Bharat by 2047. Jai Hind, long live Mother Bharat. தாய் தாய் மொழி தாய் நாடு ஒருபோதும் மறக்கலாகாது. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம்.
1: இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களின் உரையை தொடர்ந்து போதை பொருள் ஒழிப்பு உறுதிமொழியோடு விழா இனிதே நிறைவு பெற்றது.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது மாண்புமிகு இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு. படைப்பு ஆகாஷ்வாணி, திருச்சிராப்பள்ளி.

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 8:44. மனோரஞ்சிதம் தொடர்கிறது.
1: மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம், அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள், அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல், சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு, வானொலி.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸை உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: தொடரும் பாடல் பட்டின பிரவேசம் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: கேட்ட பாடல் பட்டின பிரவேசம் திரைப்படத்திற்காக. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் பாடும் பறவைகள் திரைப்படத்திற்காக.

நேர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர். இதுவரை கேட்டு ரசித்தும் மனோரஞ்சிதம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

0: மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசு முன்னெடுத்துள்ள போதையில்லா இந்தியா இயக்கம் குறித்தும் இதன் வாயிலாக மேற்கொள்ளப்பட உள்ள நடவடிக்கைகள் குறித்தும் தன்னுடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ். வணக்கம் சார்.
2: வணக்கம் மேடம். வளர்ச்சியடைந்த இந்தியா அப்படின்ற இலக்கை அடையக்கூடிய வகையில் போதைப் பொருட்கள் இல்லாத இந்தியா அப்படின்ற ஒரு இயக்கத்தை பிரதமர் தொடங்கி வைத்திருக்காங்க. இந்த இயக்கம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
3: 80வது சுதந்திர நாளை கொண்டாடக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு தருணத்தில் நாம் நிற்கிறோம். என்னென்னா, இன்னும் வந்து நம்ம அடுத்த 20 ஆண்டுகளில் 2047 நம்முடைய 100வது சுதந்திர நாளை நாம் கொண்டாட இருக்கிறோம். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் இந்த ஏஜிங், அதாவது வயதாவது என்பது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மாறியிருக்கிறது. ஜப்பான் ஆகட்டும் அல்லது பிரிட்டன் ஆகட்டும், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜிங் பாப்புலேஷன்னு சொல்லுவாங்க, அதாவது முதியோர்களுடைய எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்து விட்டது. அப்போ அங்கே உழைக்கக்கூடிய கரங்கள், இளையோர் கரங்கள் வந்து மிகவும் குறைவாக இருக்கின்றன. அப்போ அங்கே தேவைப்படக்கூடிய மனித உழைப்பை கொடுப்பதற்கு போதிய கரங்கள் அங்கே இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய அபாயமாகவும் சிக்கலாகவும் வந்து நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வரோம். இந்த இடத்துல நாம் இந்தியா வந்து ஒரு மகத்தான ஒரு வாய்ப்போடு இருக்கிறது. என்ன வாய்ப்பு? இந்தியாவில் கிட்டத்தட்ட 54% என்பவர்கள் இளைஞர்கள் மட்டும்தான். அப்படின்னா என்ன, இவர்கள் அத்தனை பேருமே உழைக்கக்கூடியவர்கள், இந்த நாட்டை வளப்படுத்தக்கூடியவர்கள், இந்த நாட்டினுடைய எதிர்காலத்திற்கு இவர்கள்தான் வந்து முகவரியாக இருக்கப் போகிறவர்கள். அப்போ இயல்பாக நீங்கள் இப்படி யோசித்து பாருங்கள், 2047 நாம் 100வது ஆண்டை கொண்டாடும் பொழுது நிறைய இளைஞர்கள் நம்மிடம் இருக்கப் போகிறார்கள், வலிமையான இளைஞர்கள் நம்மிடம் இருக்கப் போகிறார்கள். இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை அவர்கள்தான் வந்து முன்னெடுத்து போகிறார்கள். அந்த சமயத்தில் இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு இடராக ஒரு விஷயம் வந்து இருக்கிறது. என்ன அப்படின்றால், இந்த போதை பழக்கம், போதைப் பொருள் பயன்பாடு என்பது. இப்போ இதுக்கு பின்னாடி ஒரு வர்த்தகம் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு சர்வதேச அளவில் எல்லாரும் வந்து இது ஒரு தொழில், அதை வந்து பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த சட்டவிரோத கும்பல்கள் வந்து அதை செய்கிறார்கள், அதை ஏற்றுமதி செய்கிறார்கள், இறக்குமதி செய்கிறார்கள். இதெல்லாம் வந்து ஒரு அதனுடைய பொருளாதாரம் என்ற பார்வையில் மட்டும் அதை அணுகக்கூடியவர்கள் இருக்கு.
2: இதில் இன்னொரு விஷயத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். என்னன்னா, இந்த போதை அப்படின்ற விஷயத்தில் புழங்கக்கூடிய அந்த பணம் அப்படின்றது தீவிரவாத அமைப்புகளுக்கு கொண்டு செல்லப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் கூட இருக்கு.
3: நிறைய அதில் வந்து நீங்கள் மாற்றுக்கருத்து கிடையாது. நம்ம அதனுடைய பின்னணி நோக்கத்திலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். அதாவது ஒரு நாடு இளைஞர்கள் வளமாக இருக்கிறார்கள், அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள், அவர்களால் வந்து நாட்டை வளப்படுத்தி விட முடியும் என்றால் எப்படி அந்த வளத்தை தடுப்பது, எப்படி அந்த வளர்ச்சியை தடுப்பது, எப்படி அதை முடக்குவது? இளைஞர்களை முடக்கிவிட்டால், அந்த உழைக்கும் கரங்களை முடக்கிவிட்டால் நாம் வந்து அந்த நாட்டினுடைய வளர்ச்சியை முடக்கிவிட முடியும். இது சர்வதேச நாடுகள் பலதனுடைய ஒரு எண்ணமாக நிச்சயமாக இருக்கிறது. அப்போ அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நம்ம இவர்களுடைய போதையை வந்து நம்ம வந்து பழக்கத்தை நீங்கள் வந்து போதைப் பொருளுடைய பயன்பாட்டையும் போதைப் பொருளை கிடைப்பதை வந்து சுலபமாக்கி விட்டோம் என்றால் இந்த பழக்கமானது நிச்சயமாக அவர்களை உழைக்கும் திறனற்றவர்களாக மாறிவிடுவார்கள். அவர்களுடைய உழைப்பு என்பது வீணாகிவிடும். அப்போ இந்த வீணாகக்கூடிய ஒவ்வொரு மனிதருடைய உழைப்பும் இந்த நாட்டுக்கு செல்ல வேண்டிய விஷயம், அதை வந்து செல்லாமல் தடுத்துவிட்டால் அது வந்து பெருவெள்ளமாக மாறிவிடும். அப்போ இயல்பாகவே நாம் இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய 6.7% பொருளாதார வளர்ச்சி என்பதோ அல்லது 8% வளர்ச்சியை நோக்கி நாம் நகர வேண்டும் என்பதோ அல்லது நம்ம வந்து நம்ம தமிழகத்தை பொறுத்தவரையும் கூட பார்த்தீங்கன்னா நம்ம 1.5 trillion எக்கானமின்னு நம்ம பேசுகிறோம். அப்போ இந்திய அளவில் அதே மாதிரி நம்ம பேசுகிறோம். ஸோ நம்முடைய இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 crore நாம் தொட வேண்டும் என்றும் அந்த இலக்குகளை நோக்கி நாம் வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கேற்ப தொழில் வளத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம், அதற்கேற்ப நம்முடைய பயிற்சிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம், முதலீடுகளை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்போது இந்த அத்தனைக்குமே எது அடிப்படை? இங்கே இருக்கக்கூடிய உழைக்கும் கரங்கள் தான், இளைஞர்கள் தான். அப்போது இளைஞர்களை நீங்கள் முடமாக்கிவிட்டால், அவர்களை சிந்தனை ரீதியாக நீங்கள் சரிவில்லாதவர்களாக மாற்றிவிட்டால் நிச்சயமாக இந்த வளர்ச்சியானது தடைபட்டுவிடும். இது வந்து ஒரு நிச்சயமாக சர்வதேச அளவில் பல நாடுகள் இதை ஈடுபடுவதாக நமக்கு தகவல்கள் வருகின்றன. நமக்கு இது யாரையும் குறிப்பிட்டு சொல்வது என்பது சாத்தியமில்லை. அப்போது இயல்பாகவே நம்முடைய இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்பது, இதற்கு பின்னணியில் இருந்து செயல்படக்கூடிய அமைப்புகளையோ இல்லது அதற்கான நோக்கத்தையோ நம்மால் யூகிக்கத்தான் முடியும். ஆனால் என்ன செய்ய முடியும்? இந்த பழக்கத்தை நம்மால் நிறுத்த முடியுமா? நிறுத்த முழுக்கான வாய்ப்பு என்ன? அதுதான் நம்முடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்குது. இன்னொரு வகையில் நம்ம இதை இப்படியும் திருப்பி பார்ப்போம். என்னென்னா, ஒருத்தர் அந்தட்லேருந்து வந்து ஒரு நோக்கத்துக்காக செயல்படுறார்னா அதற்கு இலக்காக கூடியவர் இந்த பக்கம் இருக்கிறார் இல்லையா, அவர் இளைஞர். அப்போ இந்த இலக்காக கூடிய இளைஞர் வந்து என்ன சிக்கலோடு இருக்கிறார்? அவருக்கு ஏதோ மனநல பாதிப்புகள் இருக்கின்றன, அவருக்கு ஏதோ குறைகள் இருக்கின்றன, அவர் ஏதோ வாழ்க்கையில் ஏதோ அடைய வேண்டிய விஷயங்களை அடைய முடியாமல் போகிறார், அல்லது அவருக்கான ஒரு வெளிப்பாடு என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது.

0: அது அப்போ இங்க வந்து இவர் வல்னரபிள்னு சொல்லுவோம், அதாவது இவர் வந்து பாதிப்புக்கு உள்ளாவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்கள் பட்டாளம் இங்கே இருக்கிறது. அப்போ இவர்களுக்கு மனரீதியான ஒரு பலத்தையும் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அப்போ இந்த பக்கம் நாம போதுமான அளவு இவர்களையும் இளைஞர்களை மனரீதியாக வலுவாக்கி விட்டோம் என்றால் இப்படிப்பட்ட பழக்கத்திற்கு இவர்கள் அடிமையாக மாட்டார்கள். அப்போ இரண்டு பக்கமும் நாம் வந்து இதை எப்படி வந்து சமப்படுத்துவது, பொருள் ஒன்று கிடைக்காமல் இருக்க வேண்டும், அப்போ போதைப்பொருள்கள் தடுப்பது என்பது மிகப்பெரிய ஒரு முயற்சி, அதை வந்து இந்திய அரசாங்கம் கடுமையாக மேற்கொண்டிருக்கிறது. அதற்கான தடுப்பு முயற்சிகளும் அதற்கான தண்டனைகளும் அதுக்கு மீது போடப்பட வழக்குகளும் மிக அதிகமாக இருக்கின்றன. அது வந்து ஒரு கடுமையான ஒரு முயற்சியை மத்திய மாநில அரசாங்கங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. அது ஒரு புறம். இந்த பக்கம் இளைஞர்களை நாம் தயார் செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு போதைப் பொருள் பழக்கத்திற்கு நீங்கள் ஆளாகாமல் இருக்க வேண்டும். அப்போ அந்த ஆளாகாமல் இருப்பது என்பதுதான் இந்த முயற்சி, போதையில்லா இந்தியா என்ற இந்த ஒரு திட்டத்தினுடைய நோக்கம். வந்து 100 வாரங்களுக்கு இதை வந்து மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. அப்போ என்ன என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால், இவ்வளவு சிரமப்பட்டு படிக்க வைத்து இந்த இளைஞர்களை நாம் உருவாக்குகிறோம், அவர்களுக்கு புத்திசாலிகளாக உருவாகிறார்கள், ஆனால் ஏதோ ஒரு இடத்தில் பாதை தவறி போகிறார்கள். அந்த எண்ணத்திற்காக அந்த மாதிரியான பாதை தவறி போகிறார்கள் என்பதை நம்மால் யூகிக்க முடியவில்லை, கண்டுபிடிக்க முடியும். அல்லது கண்டுபிடித்தாலும் நாம் அதை வந்து படிப்படியாக நாம் அதை சீர் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் அதை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்றால் இந்த போதை பழக்கமானது என்ன விதமான தீங்குகளை ஏற்படுத்தும், உங்களுக்கும் ஏற்படுத்தும், உங்கள் சமுதாயத்துக்கு ஏற்படுத்தும், உங்கள் குடும்பத்துக்கு ஏற்படுத்தும், நீங்கள் சார்ந்து வாழக்கூடிய இந்தியாவுக்கு என்ன விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை அவளுக்கு ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த 100 வாரங்களும் அந்த முயற்சியைத்தான் மத்திய அரசாங்கம் செய்ய இருக்கிறது.
1: நிச்சயமா சார், இந்த 100 வார கால இந்த செயல் திட்டம் அப்படின்றது தற்போது இருக்கக்கூடிய இந்த உலக சூழல்ல எந்த அளவுக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது சார்?
0: மிக அவசியமான ஒன்று. சர்வதேச அளவிலையும் சரி இந்தியாவிலையும் சரி பல நாடுகளில் எண்ணற்ற போதைப் பொருள் வஸ்துக்கள் வந்து இன்னைக்கு சுலபமாக கிடைத்து கொண்டிருக்கின்றன. அப்போ அரசாங்கம் மிக கடுமையாக, அதுவும் குறிப்பாக நமது அரசாங்கம் இல்லை, ஒவ்வொரு நாட்டினுடைய அரசாங்கமும் இது கடுமையாக வந்து சட்டங்கள் போட்டு தடுத்து வருகிறது. இன்னும் சொல்லப்போனால் மரண தண்டனை அளவுக்கு கூட நீங்கள் பல நாடுகளில் வந்து இந்த போதைப் பொருள் கடத்தலுக்கு வந்து அவங்க தண்டனையாக வழங்குகிறார். அதனால முடங்கி போகக்கூடிய சமுதாயம், இளைஞர்களுடைய ஒரு உழைப்பு, அவருடைய வாழ்வாதாரத்தை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டினுடைய தலைமையும் இதை நிச்சயமாக ஒழித்தே தீர வேண்டும் என்று தான் ஒவ்வொரு நாடுமே நினைத்து வருகிறது. அதனால தான் அவங்க அது கடுமையான சட்டத்தை போட்டு தடுக்கிறாங்க, அந்த புழக்கத்தை வந்து முழுமையாக தடுக்கிறாங்க. இது தடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா இதற்கான மாற்று வழிகளை கடைபிடித்து பல்வேறு உற்பத்தியாளர்களும் அதை வந்து அந்தந்த நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான வழிமுறையை தேடும். இது வந்து ஒரு மாதிரி அந்த போலீஸ் திருடன் மாதிரியான ஒரு மோதலாக தான் இது இருக்கிறது. ஆனால் அரசாங்கம் இன்னும் பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் நமது அரசாங்கம் இதனுடைய இன்னொரு பகுதியை கையில் எடுத்து கொண்டிருக்கிறது. அதாவது தடுப்பு என்பதற்கும் அதுக்கான ஒரு போலீஸ் ரீதியான ஒரு பல்வேறு அமைப்பு ரீதியான முயற்சிகள் என்பது ஒரு பக்கம், அது வந்து கண்டிப்பாக அரசாங்கம் செய்து தான் தீர வேண்டும், செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதில் பாதிக்கக்கூடிய தனி நபர்களை குறிவைத்து இந்த இயக்கமானது இந்தியாவில் இப்போது 100 வாரங்களுக்காக தொடங்கப்பட்டிருக்குது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது பயன்படுத்துபவர் இல்லை என்றால் அதற்கான பொருளுக்கான தேவை என்ன? அப்போ இயல்பாகவே நாம் எங்க இடத்துல நம்ம இந்திய அரசு வருகிறது என்றால் இந்த பயன்படுத்தக்கூடியவர்களை நாம் விழிப்புணர்வு பெற விட்டோம் என்றால் அவள் தொடக்கூட மாட்டார்கள், அவர்கள் அந்த பக்கம் போகவே மாட்டார்களே. அப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு உந்துதலால், ஏதோ சொல்ல முடியாத பல்வேறு காரணங்கள் இருக்கலாம், அதனால நீங்க வந்து அந்த மாதிரியான ஒரு பழக்கத்துக்கு நீங்கள் ஆட்பட்டு விடலாம் என்றால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கூட உருவாகாமல் தடுப்பது எது? அப்போது நீங்கள் வந்து இதெல்லாவற்றையும் களைவது என்பது அவசியமாக இருக்குது. அதற்கு தான் இந்த 100 வாரங்களுக்கான ஒரு திட்டமாக அவர்கள் வந்து கையில் எடுத்திருக்கிறார்கள். அந்த 100 வாரங்களின் வாயிலாக இந்த இளைஞர்களிடம் போய் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி எந்த காரணத்தை கொண்டும் உங்களுக்கான சிக்கல்கள் இருக்கலாம், மனச்சிக்கல்கள் இருக்கலாம், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போயிருக்கலாம், நீங்கள் வந்து எந்த விதமான ஒரு பிடிமானமும் கூட இல்லாமல் இருக்கலாம், இது எல்லாவற்றுக்கும் தீர்வு போதை அல்ல. இது எல்லாவற்றுக்கும் தீர்வு நிச்சயமாக வெளியே இருக்கிறது, அதற்கான மாற்று இருக்குது, நீங்கள் உங்களை வளப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன, ஆனால் எந்த வகையிலும் அது போதைதான் அதற்கான தீர்வு என்ற இடத்திற்கு நீங்கள் போய்விடக்கூடாது என்பதை பற்றிய விழிப்புணர்வைத்தான் இந்த அடுத்த 100 வாரங்களில் மத்திய அரசாங்கம் செய்ய இருக்கிறது.
1: நிச்சயமா சார், ஒரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு காவல் படை அந்த மாதிரி விஷயங்களை வந்து அரசு மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல, இன்னொரு பக்கம் பாதிக்கப்படக்கூடிய அந்த தனிநபர்களை வந்து இலக்காக வைத்து அவர்களுடைய அந்த மனதை இதில் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற அளவுக்கு தயார்படுத்தக்கூடிய ஒரு நிலையையும் வந்து ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இப்போ ஒவ்வொரு வாரமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 100 வார காலத்திற்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து இயக்கம் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. என்ன மாதிரியான விஷயங்கள் முன்னெடுக்கப்படும் சார் இதில்?
0: விரிவான திட்டமிடல் தான் இதுக்கு பின்னாடி போயிருப்பதாக தெரிகிறது. என்னென்னா கிட்டத்தட்ட

0: இந்தியாவில் இருக்கக்கூடிய தனியார் அமைப்புகள், தன்னார்வ தொண்டர் அமைப்புகள், ஆன்மீக அமைப்புகள் அத்தனை பேரையுமே ஒருங்கிணைத்து இந்த 100 வாரத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கலை, பண்பாடு, ஓவியம், நடனம், பேச்சு போட்டி இந்த மாதிரி ஏராளமான இளைஞர் ஒருங்கிணைப்பு விஷயங்களை வந்து செய்யப்போகிறார். இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு பின்னணி ஒன்று இருக்குது, அதை நம்ம புரிந்து கொள்ளணும். என்னென்னா, இன்றைக்கு இளைஞர்கள் பெரும்பாலும் தனிமைப்பட்டு போயிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக இன்றைக்கி வந்து செல்ஃபோனும் இன்டர்நெட்டும் வந்த பிற்பாடு அவர்கள் வந்து தனியர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து எங்கும் வெளியே போய் யாரோடும் பழகுவதில்லை. சாதாரணமாக ரயிலில் பயணம் செய்தால் கூட முன்பெல்லாம் பக்கத்து சீட்டில் யார் இருக்கிறார்களோ அவரோட உட்கார்ந்து பேசி கொண்டு போவது என்பதெல்லாம் ஒரு காலத்து பழக்கமாக இருந்தது. இன்று பக்கத்தில் பேசுவதே என்பது ஏதோ அவமானகரமாகவும் அது ஏதோ அநாகரிகமாகவும் கருதக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இன்று வந்துவிட்டது. எல்லோரும் காதல் ஒரு ஏற்பாடு மாட்டிக்கொண்டு அவர்கள் பாடல் கேட்கிறார்களோ ஏதோ ஒன்றை பார்த்துக்கொண்டோ அவர்கள் வந்து தங்களுடைய ஒரு சொந்த ஒரு கற்பனைக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய சிக்கல். இது வந்து ஒரு காலமாற்றத்தால் ஏற்பட்ட ஒரு சிக்கல் என்று வைத்துப் போகிறோம். ஆனால் இந்த சிக்கலில் இருந்து இவர்களை மீண்டும் சமூக குழுக்களாக மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. இவர்களை ஒருங்கிணைந்த ஒரு குழு செயல்பாடுகளுக்குள் கொண்டு வர வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கிறது. அதைத்தான் இந்த 100 வாரங்களில் மத்திய அரசாங்கம் திட்டமிட்டிருக்கிறது. என்ன விதமாக செய்யுது? நாடகம், ஸ்ட்ரீட் பிளேஸ் போட போறாங்க, இல்ல இந்த மாதிரி இசை, நடனம், இந்த மாதிரி எல்லா விதமான கலை வடிவங்களும்,
1: மாரத்தான் அந்த மாதிரி விஷயங்கள்,
0: ஆமா மாரத்தான், இது மாதிரியான ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸ்ல என்னென்னலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்க முடியுமோ, என்னென்ன அமைப்புகள் எல்லாம் வந்து இதுல என்னென்ன விதமான இன்ட்ரெஸ்ட் எல்லாரையும் வந்து இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் உள்ள கொண்டு வந்து அன்னைக்கு ஒவ்வொரு சண்டேவும் விதவிதமா திட்டமிட்டு அவர்களை எல்லாம் வந்து இந்த சமூகத்தினுடைய ஒரு குழுக்குள்ள அவங்களை கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி இருக்கு. உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய ஒரு முயற்சி என்னன்னா அவர்களை இந்த தனிமையிலிருந்து மீட்டெடுப்பது என்பதுதான் இந்த சிக்கலுக்கு சரியான தீர்வாக இருக்க முடியும். அதுவும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் பெரும்பாலும் நீங்க படிப்பவராக இருந்தாலும் சரி, வேலை செல்பவராக இருந்தாலும் சரி, ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வந்து வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் அன்றைக்கு இருந்தன. வாசிப்பதற்கு அவர்களுக்கு நிறைய நேரம் இருந்தது. அந்த வாசிப்பதன் மூலமாக அவர்கள் வந்து தங்களை வந்து வளப்படுத்தி கொண்டார்கள். இன்றைக்கு என்ன ஆயிட்டது என்றால், குறிப்பாக இந்த ரீல்ஸ், ஷார்ட்ஸ் இதெல்லாம் வந்து இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய போதையாக அது மாறி இருக்கிறது. அப்ப என்ன நினைக்கிறாங்க, அதற்குள்ளேயே மணிக்கணக்கில் அவர்கள் வீழ்ந்து கிடக்கிறார்கள். அதற்குள்ளேயே அவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கு உடைய உலகத்தை தாங்களே கட்டமைத்துக் கொள்கிறார்கள். உண்மையில் வெளியே இருக்கக்கூடிய உலகம் என்பது அது அல்ல என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போ இயற்கையாகவே அவர்கள் தனியர்களாக மாறுகிறார்கள். இப்போ இதுதான் அடிப்படை சிக்கல். இதுலேருந்து தான் நீங்கள் மனநல பிரச்சனைகள் ஆரம்பிக்கின்றன. நீங்கள் வந்து ஒரு சோஷியல் பீயிங்காக இருந்துட்டீங்க, வெளியே வந்துட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் வந்து நல்லபடியாக இருப்பீங்க. உங்களுக்கு சோஷியல் இன்ட்ராக்டிவிட்டியே இல்லை, சமூகத்தோடு எந்த விதமான தொடர்புமே இல்லை அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து இன்னும் சிக்கலுக்குள்ளே போய் மாட்டிக்கொள்கிறேன். நீங்கள் இயல்பாகவே வந்து இந்த மாதிரியான போதைப்பொருள் பழக்கத்துக்கு என்பது இந்த அடிப்படை தனிமை தான் காரணமாக இருக்குது. உங்களுக்குள்ளே நீங்களே வந்து விரோதிகளை உருவாக்கி கொண்டு உங்களுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கே நீங்கள் வந்து போரிட்டுக் கொண்டு அதற்கு நீங்களே வந்து சமாதானம் தேடிக்கொண்டு இதெல்லாம் வந்து சொந்த கற்பனைகள். இந்த சொந்த கற்பனைகளை விட்டு உண்மையாகவே வெளியே வர வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கிறது. அந்த வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி தான் இந்த 100 வாரங்களில் நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகள். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த இளைஞர்கள் வெளியே வருவார்கள். அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாக பல்வேறு அமைப்புகள் வந்து இதில் திரண்டிருக்கின்றன. அந்த அமைப்புகள் வாயிலாக அவர்கள் வந்து ஆன்மீக அமைப்பாக இருக்கலாம், சமூக அமைப்புகளாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், அவங்க வந்து இந்த இருக்கக்கூடிய இளைஞர்களை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகள் வீட்டில் அமராதீர்கள், தனிமையை வந்து அனுபவித்துக் கொண்டிருக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களை வெளியே கூட்டு வர போறாங்க. அது வந்து நிச்சயமாக அவர்களை குறைஞ்சபட்சம் அந்த பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டோம் வச்சுக்கோங்களேன். தொடர்ச்சியாக யாரோ ஒருத்தர் மாரத்தான் ஓடிக்கொண்டே இருக்கிறார், ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கொண்டே இருக்கிறார், ஏதோ ஒரு யோகா பண்ணிக்கொண்டே இருக்கிறார்னா அதை ஒரு பழக்கமாக்கிட்டோம்னா அடுத்த வாரத்திலேருந்து அவர் நிச்சயமாக வந்து அந்த நேரத்தில் என்ன பண்ணணுங்கிறதுக்கு கண்டிப்பாக தெரியும் அவர். ஏன்னா இன்னைக்கு எங்கேஜ் பண்ணிக்கிறதுக்கு தானே நிறைய விஷயங்கள் கிடைக்காம இருக்கா, இவங்களுக்கு இப்போ எங்கேஜ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த எங்கேஜ்மெண்ட்டை தான் அரசாங்கம் உருவாக்கி தருகிறது, அந்த அமைப்புகள் வாயிலாக உருவாக்கி தருகின்றன. அப்போ அந்த அமைப்புகள் வந்து இவ்வளோ எங்கேஜ் பண்ண ஆரம்பிச்சுனாவே அவங்க காலங்காத்தாலே வீட்டுக்குலேருந்து வெளியே வந்து அவங்க தங்களுடைய இந்த மாதிரியான ரெகுலர் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியில் தங்களை வந்து சம்மந்தப்படுத்தினாங்களாவே போதும். அப்போ இயல்பாகவே அவங்களுக்கு உடம்பு டயர்ட்னஸ் வந்துடும், களைத்து போய் அவர்கள் அடுத்த நேரம் போய் படுத்து விட்டு அவர்களுடைய இயல்பான வாழ்க்கைக்குள்ளே வந்துடுவாங்க. இப்போ நம்ம அந்த தனியர்களை மீட்க வேண்டிய ஒரு பெரிய தேவை இருக்கிறது. அதைத்தான் இந்த 100 வாரங்களில் செய்யப்போகிறார்.
2: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2ஆம் பாகத்தை வரும் புதன்கிழமை கேட்கலாம்.

திரைகானம் ஒலிக்கும் நேரம் இது. திரைகானத்தில் முதல் பாடலாக ஏ எம் ராஜா, பானுமதி ராமகிருஷ்ணா பாடிய பாடல் அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படத்திற்காக.

0: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: திரைகானம் தரும் அடுத்த பாடல் உத்தம புத்திரன். திரைப்படத்திற்காக P. லீலா பாடியது.

நேர்களே, நாளை இரவு 7:30 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி கேட்க காத்திருங்கள். திரைக்கானத்தில் அடுத்தொலிக்கும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசிலா பாடியது.

திரைகானம் ஒலித்துக் கொண்டிருக்கும் நேரம் 9:43. திரைகானத்தில் தொடரும் பாடல் பார் மகளே பார் திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுசிலா பாடிய பாடல்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: திரைகானம் தரும் அடுத்த பாடல் படகோட்டி திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன் பி சுசிலா பாடியது.

0: திரைகானம் நிறைவு பெறுகிறது. தொடர்வது அரங்கிசை திருச்சி அஞ்சல்.
1: பாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருப்பது அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் பாலக்காடு கே வி நாராயணசுவாமி அவர்களின் பாட்டு கேட்கலாம். நாகை ஆர் முரளிதரன் அவர்கள் வயலின், பி ஹரிகுமார் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். அரங்கிசையின் துவக்கமாக ஆண்டவனே என தொடங்கும் பாபநாசம் சிவன் இயற்றிய பாடல். ராகம் சண்முக பிரியா, ரூபகத்தாளம்.

திருச்சிராப்பள்ளி வானொலி மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அரங்கிசையில் பாலக்காடு கே வி நாராயணசுவாமி அவர்களின் பாட்டு. நாகை ஆர் முரளிதரன் அவர்கள் வயலின், பி ஹரிக்குமார் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். அடுத்த பாடலாக ஓ ஜெகதம்பா என தொடங்கும் சியாமா சாஸ்திரி சாஹித்யம், ராகம் ஆனந்த பைரவி, ஆதிதாளம்.

அரங்கிசையின் நிறைவாக ஸ்வர்ணகால பைரவம் என தொடங்கும் ஸ்வர்ண வெங்கடேஷ திக்ஷிதர் இயற்றிய பாடல். ராகம் கல்யாணி. சங்கீர்ண ஜாதி திரிபுட தாளம்.

திருச்சிராப்பள்ளி வானொலி மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது அரங்கிசையில் பாலக்காடு கே வி நாராயணசுவாமி அவர்களின் பாட்டு, நாகை ஆர் முரளிதரன் அவர்கள் வயலின், பி ஹரிக்குமார் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை மணி 5:45 இனிதே ஆரம்பமாகும். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறோம் நேர்களே. ஜெய்ஹிந்த்.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 11:50. நேர்களே, நிலையத்தில் நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6 மணிக்கு குரலும் விளக்கமும் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன், குரல் எண் 112, அதிகாரம் நடுவு நிலைமை. 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள், படைப்பு திருச்சிராப்பள்ளி அஞ்சல். 6:15 பக்தி மாலையில் சூலமங்கலம் சகோதரிகள் உமாரமணன், MSM ஃபரூக், பெங்களூரு AR ரமணி அம்மாள் மற்றும் வாணிஜெயராம் பாடியுள்ள பக்தி பாடல்கள் இடம்பெறும். 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:55 நம்மை சுற்றி. 7 மணிக்கு முன் செல்லடா காவல் உதவி ஆய்வாளர்.

அமிர்தா பிரியா அவர்கள் வழங்கும் உரை. தொடர்ந்து மதுர கீதம். 7:25 இன்று ஒரு தகவல். தொடர்ந்து சேவை செய்திகள். 7:30 நினைத்தாலே இனிக்கும். 8:00 இந்த நேரம் இனிய நேரம் சிறப்புரை. 8:30 மனம் விரும்புதே. 9:00 அரங்கிசையில் கே எல் ஸ்ரீராம் அவர்கள் பாட்டு. மதுரை எம் விஜயகணேஷ் வயலின். மன்னார்குடி என் சுப்பிரமணியன் மிருதங்கம். பாபநாசம் எஸ் சேதுராமன் கஞ்சிரா. 10:00 போவோமா ஊர்கோலம். 10:30 கவிதையும் கானமும். 11:00 கேட்டாலே இனிக்கும். நாளை பகல் 12:00 நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 12:10 சங்கீத சாரலில் சசிகலா ஸ்ரீனிவாசன் அவர்கள் பக்தி பாடல்கள் இடம்பெறும். ஆர் சதீஷ்குமார் வயலின். பி சத்ய வாக்கேஸ்வரன் மிருதங்கம். நாளை பகல் 1:10 என்னுயிர் தோழி மங்கள குருக்ருபா பஜன் மண்டலி உறுப்பினர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 1:10 என்னுயிர் தோழியில் தொடர்ந்து 1:55 பாடல் ஒன்று. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். பிரதம மந்திரி தேசிய சமூக உதவி திட்டம். தொடர்ந்து திரையிசை. 2:30 ஊர்ப்புறத்திலே உழவர் அனுபவம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் தாளவாடி பகுதியைச் சேர்ந்த முன்னோடி இயற்கை விவசாயி பி தாமரைச்செல்வி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். நாளை மாலை 5:30 திரையிசை. 6:00 நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:10 பாமாலை. 6:45 முல்லை வனம். நாளை இரவு 7:00 சட்டப்பேரவையில் இன்று. 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து 7:30 கிஷான் வாணி. செல்லப்பிராணி வளர்ப்பவர்களுக்கான சந்தை மற்றும் டிஜிட்டல் தளங்கள். சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் பேராசிரியர் முனைவர் பி செல்வராஜ் அவர்களின் உரை. தொடர்ந்து கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி பாக்யத்து சாலிகா அவர்களுடன் உரை. 9:15 ஸ்பாட்லைட். 9:30 திரைகானம். 10:00 அரங்கிசையில் திருநாராயணபுரம் டிஆர் சந்திரசேகரன் அவர்கள் நாதஸ்வரம் இடம்பெறும். நேர்களை, இதுவரை நிலையத்தில் நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.